0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தனித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பலமும் பலவீனமும் அப்போதாங்க நமக்கு தெரியும். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் மட்டும் போயிடுச்சுன்னு வைங்களே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போது இன்னைக்கு உங்களுக்காக நிறைய தகவல்கள், அதாவது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி என்ன சத்யாச்சு வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், சின்னதாக ஒரு கோல்டுங்க, அதனால் வாய்ஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்படுத்தும், யாருமே நம்ம கூட இல்லையே, நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நம்மளே நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த தனிமை தான் நம்மளை நமக்கே வந்துட்டு அறிமுகப்படுத்துது. யாருன்னா அந்த தனிமை, நீங்கள் யார், உங்களால் என்ன முடியும், அடுத்து உங்களால் என்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த தனிமை தாங்க. எப்போ நம்ம கூடுதல் இருக்கிறோமோ அப்போது நம்ம திறமைகள் என்ன, நம்ம பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா யாராவது நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது நம்மளை நம்மளுடைய முடிவுகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது நம்ம தவறுகளை மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தனிமை தான் எல்லாத்தையுமே நமக்கு காட்டி கொடுக்கும், நம்ம நம்மளை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னைக்கு சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய ஆன்சரை மட்டும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரவணனுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் உள்ள கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, டில்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகம் 5 ஆண்டு BA LLB ஹானர்ஸ் மற்றும் LLM பாடங்களுக்கு அகில இந்திய சட்டப்படி நுழைவுத் தேர்வு நடத்திட்டு வந்துட்டுருக்குது. இதுபடி 2027-2028 கல்வியாண்டுக்கான நுழைவுத் தேர்வு வர டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சாயங்காலம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்குமே நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக மாணவர்கள் https://nationallawuniversitydelhi.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சாயங்காலம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் மட்டும் நடக்க போகுது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா https://nationallawuniversitydelhi.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். வர ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 15 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 34 ரூபாய், பீன்ஸ் 65 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாலி 50 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றிற்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
4: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
3: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
4: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
3: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
4: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ மருத்துவ படிப்புகளில் சேர்றதுக்காக மொத்தமாக 70,488 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்காக 70,488 பேர் வந்துட்டு விண்ணப்பித்த நிலையில் தேசிய தேர்வு முகமையால் மாணவர் சேர்க்கை தாமதமாகலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய 13,999 MBBS BTS படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்துடைய மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுபடி நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பாகவே விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்குது அப்படின்னும், விண்ணப்பிப்பதற்கான அந்த அவகாசம் வந்துட்டு நேற்று முன்தினம் முடிவடைஞ்சிருக்குது. அதில் இருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு 40,761 பேர், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கான சேர்க்கைக்கு 29,727 பேர் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 70,488 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவுலாம் இருக்கும். அதுக்கு இந்த நீட் எக்ஸாம் தான் வந்துட்டு ஒரே வழி. இந்த எக்ஸாம் மட்டும் எழுதுனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய மருத்துவ படிப்புகளை படிக்கிறதுக்காக போவாங்க. அந்த அதுபடி தான் வந்துட்டு இப்போவுமே மருத்துவ படிப்புகளை செய்கிறதுக்காக விண்ணப்பங்கள் வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. இந்த விண்ணப்பங்களில் 70,488 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுமே இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஒரே நாளில் தங்கத்தோட விலை சவரனுக்கு ரூபாய் 2160 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,500 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. நேற்று ஒரே நாளில் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 270 ரூபாய் குறைஞ்சி 13,230 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. சவரனுக்கு 2,160 ரூபாய் சரிவடைஞ்சி 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவடைஞ்சி 2.40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை 2,160 ரூபாய் வரைக்குமே இப்போ குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதே மாதிரி தான் இருக்க போகுதா குறைஞ்சி, இல்லை அதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை இன்னும் குறைய போகுதா, இல்லை அதிகமாக

ஆக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும். இப்போ அடுத்ததான் நம்மளுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டே வந்துருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, நம்ம சேலத்தில் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,230 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,05,230 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 235 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும்

கம்மியாகி வெறும் 6.50 காசுகள் அப்படி மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி தான் இருக்க போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுதா, முட்டையுடைய விலை அதிகமாக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கத்துடைய விலை மற்றும் வெள்ளியுடைய விலையில் மாற்றங்கள் நிறைய வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதே மாதிரியே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்கள் சேலஞ்சிலா பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்றைக்கி வெயில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெயில் கூடுதலாக பதிவாகலாம் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் சில பகுதிகளில் நேற்று லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், பெய்திருக்குது அப்படின்னும், தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பான வெப்பநிலை நிலவிருக்குது அப்படின்னும், மதுரை உள்ளிட்ட சில பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், தமிழகத்தில் சில இடங்கள்லையும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். அதே சமயம் வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதலாக வெப்பம் பதிவாகலாம் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேலத்தில் 8 மாவட்டங்களில் இன்னைக்கு வெயில் அதிகரிக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்திலுமே இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே சூரியன் காலையிலேயே வந்துட்டு பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் மதியம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.37 அடியாகவும் நீர் இருப்பு 36.57 TMC ஆகவும் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 41 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 41 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மி, நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதனாலேயே நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் வந்து மேட்டூர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகலாம் வந்துட்டு வேஸ்ட்டாக விட வேண்டாம். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சிருந்த வாட்டர்லாம் வந்துட்டு குடத்துலேயே இருக்கட்டும் இல்லை அண்டாவிலேயே இருக்கட்டும் அதை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே இன்னும் நிறையா அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது இன்னொரு என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது சிறப்பு வார ரயில் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் வழியாக சிறப்பு வார ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி தெலுங்கானா மாநிலம் சார்லப்பள்ளி கொல்லம் ரயில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 7:15 புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குண்டூர், தெனாலி, நெல்லூர், ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், சேலம், திருச்சூர், கோட்டையும் வழியாக அடுத்த நாள் மதியம் 2 கொல்லத்தை அடையும் அப்படின்னும், நள்ளிரவு 12:35 சேலம், 1:35 ஈரோடு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே சனிக்கிழமை நாட்களில் சாயங்காலம் 5:20 கொல்லத்தில் இருந்து கிளம்பி திங்கட்கிழமை அதிகாலை 12:30 சார்லப்பள்ளியை அடையும் அப்படின்னும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:20 ஈரோடு, 4:25 சேலம் வந்து போகும் அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க பகுதி அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட்

ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா, முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் நின்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீர்

0: ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க, இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாரை துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால் 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
2: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
1: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
1: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.
3: Too much, very much.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பல்கலைக்கழகத்தில் இப்போ 267 பணியிடங்கள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் தான் வந்துட்டு வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இப்போது பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்குது. ஆசிரியர் அல்லாத பிரிவில் ஜூனியர் அசிஸ்டன்ட் 46, உணவக உதவியாளர் 30, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 30, ஸ்டெனோகிராஃப் 20, குக்கு 27, எம்டிஎஸ் 15 உட்பட மொத்தமாக 267 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, +2, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முகத் தேர்வு, இந்த 2 முறை மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 600 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 27/7/2026, அதாவது திங்கக்கிழமை தான் வந்துட்டு கடைசி நாள். திங்கக்கிழமை ஈவினிங் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா jnu.ac.in jnu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட் தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ரியா அவங்க வந்துட்டு தாதக்காப்பட்டியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ரித்துக்குட்டி அவங்களுமே வந்துட்டு தாதக்காப்பட்டியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரியா அண்ட் ரித்துக்குட்டி. உங்கள் நல்ல நம்ம ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு இந்த நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தமிழ் நேசனுடைய அடி மதுரை பக்கம் போகிற புள்ள அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னைக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி நடத்தியிருக்காங்க. இதோடைய முடிவுகள் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்குது. அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு 4ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய TNPSC தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பங்கேற்கக்கூடிய தேர்வுகளுடைய பட்டியல் www.tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கோங்க www.tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஜப்பானில் மனிதர்களுடைய உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் டோஹிமோன் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த மனித ஃப்ரிட்ஜ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே குளிரூட்டப்பட்ட ஃப்ரிட்ஜ் அதுக்கு முன்னாடி வந்து அமர்ந்ததுனால 5 நிமிஷம் தலை, கழுத்து, தோள்பட்டைகள், முதுகு உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலையுமே குளிரான காற்று பரவி வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இதை முதற்கட்டமாக தொழிற்சாலைகள், கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் செயல்படுத்தப்பட இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா. கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியில் சவுண்ட் விஜயபிரியாக்கா எங்களோட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்குது, நம்ம நிகழ்ச்சி சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி மாதிரி ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம சேலம் மாநகராட்சி இருக்கு இல்லையா, அங்கே மைய அலுவலக மாமன்ற கூட்ட அரங்கில் 29/7/2026 அதாவது புதன்கிழமை காலையில் 11 மணிக்கு மாண்புமிகு மாநகராட்சி மேயர் அவர்களுடைய தலைமையில் மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஆணையாளர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர 29ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு புதன்கிழமை மாண்புமிகு மாநகராட்சி மேயர் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் மட்டும் நடக்கும் போகுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுமே இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா ரமேஷ் அவங்க வந்துட்டு பூனைக்கரடு பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரமேஷ் அண்ணா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை தேவை ஒழுக்கமா திறமையா. கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை தேவை ஒழுக்கமா திறமையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பனைமரம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், கோவிந்தராஜ் அண்ணா அதுக்கப்புறமா வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலேருந்தும் இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, தனேஷ், காவியா, ஜோஷ்வா, ராம்பிரியா இந்த கேள்விக்கான பதிலை இவங்களுமே வந்து சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி

கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப திங்கக்கிழமை உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸோடு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. தடப்பயணர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுறலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்து வந்து பேசுகிறேன்.
1: மாணிக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகேண்ணா. அண்ணா, இன்றைக்கி என்ன விளையாட்டுன்னு
2: தெரியுமா? தெரியலீங்க.
1: என்னண்ணா? ஒரே மாதிரி இருக்கும், ஒன்னு வந்து வித்தியாசமா இருக்கும், அந்த மூணுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒண்ணு இருக்கும், அது எது அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவாண்ணா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மூணு நாலு பொருள் ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், கேரட். கேரட், ஓகே. அடுத்து புத்தகம், பென்சில், ஸ்கேல், ஆப்பிள்.
2: ஆப்பிள்,
1: ஓகே. நிலா, நட்சத்திரம், பந்து.
2: பந்து,
1: சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து பஸ், ட்ரெயின், கப்பல், வீடு.
2: வீடு,
1: சூப்பர்ண்ணா. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. நன்றிண்ணா.
2: நன்றி.
1: ஓகே, இன்னைக்கு மாணிக்க வேலைனா மங்களபுரத்துலேருந்து நம்ம கூட ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த 2 மணி நேரம் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வந்துருங்க மைடியர் மக்களே. இன்னும் நிறைய நேர்களோட நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இதையெல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹர்னி நான் அவங்க கூட பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட் ஒன் அவுட். அதாவது நான் வந்து 4 பொருள் சொல்லுவேன், அதில் ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்கும், அது எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஸ்ரீஹரணி. சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பாளர் இருப்பவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா, நம் நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் நலமா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க எழிலரசி அக்கா. நீங்க
2: நலமா இருக்கேன் ஹரணி. காலை இனிய காலை பொழுது வணக்கம். நல்லா பாட்டுல அருமையா போயிட்டு இருக்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி.
2: நன்றி கொடுத்துருக்கீங்க.
1: விளையாடலாமா?
2: விளையாடலாமே.
1: ஓகேக்கா, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்தியா?
2: இந்தியா.
1: இந்தியா கரெக்ட். நெக்ஸ்ட், கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி, மாம்பழம்?
2: மாம்பழம்.
1: மாம்பழம் கரெக்ட்க்கா. ஓகே, அடுத்து வந்து பால், ஜூஸ், காஃபி, சாப்பாடு?
2: சாப்பாடு.
1: ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, கண்ணுக்குட்டி, கழுகு?
2: கழுகு.
1: சூப்பர் கா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
2: ஓகே, நன்றி ஹரிணி.
1: ஓகே கனாய். ஓகே, இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. இந்த விளையாட்ட டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரதீபாவும் இணைஞ்சிருக்காங்க. பிரதீபாக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம். பிரதீபா வணக்கம்.
3: வணக்கம் அக்கா,
1: எப்படி இருக்கீங்க?
3: சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஓகே, நானுமே ரொம்ப அருமையாக இருக்கேன். எப்படி போகுது நீ காலையில்?
3: காலையில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, வெயில் ரொம்ப அடிக்குது.
1: சூப்பர் சூப்பர். சரி ஓகே மக்களே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம சுவாரஸ்யமாக விளையாடலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
4: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
3: நான் கேட்டா குடுப்பாராடா.
5: Too much, too much.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: வணக்கம்
4: பாட்டி.
3: சாப்பிட்டாச்சு பாட்டி காலையில?

0: ஓகே பாட்டி.
1: சரி, இந்த என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி அந்த பாட்டு இருக்குதுல்ல.
0: ஆமா பாட்டி.
1: ஆடி ஆடி மதுரை பக்கம் போற பொண்ணு அந்த பாட்டு. அப்புறம் வண்டி சக்கரம் அப்படி ஆரம்பிச்சுட்டு ஒரு வண்டி சக்கரம் ஒரு பாட்டு வரும். அது ஒண்ணு அதெல்லாம் ஓட் பண்ணிருங்க. ஏற்கனவே புது பாட்டு ஒண்ணு ஓட் பண்ணிட்டேன்.
0: ஓகே பாட்டி.
1: இந்த பழைய பாட்டுல இதெல்லாம் ஓட் பண்ணிருங்க.
0: ஓகே பாட்டி.
1: சரி பா
0: பாட்டி, இன்னைக்கு நிகழ்ச்சியில விளையாண்டுலாமா?
1: விளையாடலாம் விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஜனவரி?
1: ஜனவரி.
0: ஜனவரி கரெக்ட். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டைகோஸ், திராட்சை? திராட்சை. சூப்பர் பாட்டி. ஓகே, அடுத்து வந்து புத்தகம், பேனா, பென்சில், ஆப்பிள்?
1: ஆப்பிள்.
0: சூப்பர். அடுத்து வந்து சிகப்பு, நீலம், பச்சை, யானை? யானை. யானை
1: யானை.
0: ஓகே பாட்டி, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: ஓகே, இன்னைக்கு ருக்மணி பாட்டி நம்ம கூட ரொம்ப சூப்பரா ஜாலியா செம்ம டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு விளையாடி முடிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787700108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களோட இதே மாதிரி விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ நம்ம கூட பிரதீபாவும் இருக்காங்க. பிரதீபா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம்?
1: அதாவது நீங்கள் வந்து ஒரு நாலு வார்த்தை சொல்வீங்க, அந்த நாலு பொருளில் ஒன்று வித்தியாசமாக சொல்வீங்க, அந்த எது அந்த ஒன்று வித்தியாசமான பொருள்னு கண்டுபிடிக்கணும்.
0: கரெக்டாக அதே விளையாடுதான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இருக்காரு, அவர் கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலர் ராதவன் வந்துட்டேன்.
1: வணக்கம்
0: ராதவன் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேண்ணா.
2: உங்களுக்கான
0: முதல் பொருட்கள் வந்து பஸ், ட்ரெயின், கப்பல், வீடு. வீடு கரெக்ட்னா ஓகே. அடுத்து வந்து ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், முட்டைகோஸ். அடுத்து வானம், பூமி, நிலா, நட்சத்திரம், பந்து. பந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், தேங்காய்.
2: தேங்காய்
0: கரெக்ட்ண்ணா. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பரா அருமையா நம்ம கூட விளையாண்டாரு. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு.
1: தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 9787-707-108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்களும் விளையாடுங்க.
0: இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில நிறைய நேயர்களோட நம்ம விளையாடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா எங்களோட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஸ்ரீஹரணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து 4 பொருள் சொல்லுவேன், அந்த 4 பொருளில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ அந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இன்னொரு நேர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: நான் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப சூப்பரா
2: இருக்கேன்னா.
1: இன்னைக்கு கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஹாப்பியா இருக்கு. நாளைக்கு சண்டே அப்படிங்கறதுனால
2: விளையாண்டுலாமா?
1: உங்களுக்கான முதல் 4 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கடிகாரம், வாட்ச், கேலண்டர், சேர். சேர் கரெக்ட்னா? ஓகே. அடுத்து வந்து பல்ப், கேண்டில், டார்ச், மலை.
2: மலை.
1: ஓகே. நெக்ஸ்ட் வந்து சண்டே, மண்டே, வெனஸ்டே, மார்ச். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, செமையா விளையாண்டீங்க, நன்றிண்ணா. சென்னை, வேலூர், சேலம், தமிழ்நாடு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, அருமையா விளையாண்டீங்க, நன்றிண்ணா. ஓகே, நன்றிண்ணா. இன்னைக்கு காட்பாடியில இருந்து சந்திரசேகரனா நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, இப்போ சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட இன்னும் நம்ம இந்த ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆட் ஒன் அவுட் அப்படின்ற ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நாலு பேர் ச்சி நாலு பொருள் வந்து நான் சொல்லுவேன், அதில் ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும், அந்த பொருள் எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக நிறைய நேர்கள் நம்ம கூட லைனில் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, கண்டிப்பா வந்து இணைஞ்சிருவாங்க நினைக்கிறேன், விளையாடலாம். சோ இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு நான் ஒரு முன்னோட்டம் மாதிரி உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு உடனே கால் பண்ணுங்க நம்ம கூட விளையாடுறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு பஸ், கார், ஆட்டோ, ஹெல்மெட், இப்படி வந்து நான் ஒரு நாலு பொருளை சொல்லுவேன். இதில் பஸ்ஸு, காரு, ஆட்டோலாம் ஒரு கேட்டகிரியில் வரும், ஹெல்மெட் வந்து வேற ஒன்று. ஸோ அதுதான் நம்ம வந்து வித்தியாசமாக சொல்லணும். இப்படி தான் இந்த விளையாட்டை இன்னைக்கு நம்ம விளையாடணும். ஸோ நம்ம கூட பிரதீபாவும் இருக்காங்க. பிரதீபா சொல்லுங்க.
1: வாங்க நம்ம விளையாண்டு பார்க்கலாம்.
0: ஓகே, நான் விளையாட்டா, நீங்கள் விளையாடுறீங்களா?
1: நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க.
0: சூப்பர். சரி, உங்களுக்காக நான் வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, டீச்சர், டாக்டர், இன்ஜினியர், ஹாஸ்பிட்டல்?
1: ஹாஸ்பிட்டல்.
0: சூப்பர். பால், தயிர், வெண்ணெய், சர்க்கரை?
1: சர்க்கரை.
0: அடுத்து வந்து எர்த்து, மார்ஸு, ஜூபிட்டர், பூமி, சாரி சன்?
1: சன்.
0: ஓகே, ரொம்ப அருமையாக விளையாடுங்க. சரி, என்கிட்ட கேளுங்க.
1: உங்ககிட்ட கேட்கட்டுமா? உங்களுக்கான கேள்வி, மேங்கோ, ஆரஞ்ச், ஆப்பிள், பொட்டேட்டோ?
0: உருளைக்கிழங்கு. மற்றதெல்லாம் பல வகைகள், இது மட்டும் காய்கறி.
1: ஓகேக்கா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ரீஃப்ரிஜிரேட்டர்?
0: ஃப்ரிட்ஜ்.
1: ஓகே. பஸ்ஸு, காரு, ஆட்டோ, ஹெல்மெட்?
0: நான் கேட்டதே என்ன கேட்குறீங்க பார்த்தீங்களா, ஹெல்மெட். ஓகே, நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக விளையாண்டோம். நமக்கு நம்மளே ஒரு கிளாப் சப்போர்ட் கண்டிதான்.
1: இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட விளையாடுங்க.
0: இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் வேணுமா கால் பண்ணு 9597322889 சிகரம் சிட்டி எஸ்டிஎல் மில் ஆத்தூர் சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகளெல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணையாறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: வானொலியில் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: ஸ்ரீஹரணி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
0: அதாவது நாங்கள் ஒரு 4 பொருள் சொல்லுவோம், அதில் 1 வித்தியாசமாக சொல்லுவோம், அந்த வித்தியாசமான பொருளை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம். ராமுண்ணா, சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ராமுண்ணா. ஓகே, இன்னைக்கு
2: என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா? உங்களுக்கான முதல் பொருட்கள் மாம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், உருளைக்கிழங்கு.
2: உருளைக்கிழங்கு
1: உருளைக்கிழங்கு கரெக்ட். நான் அடுத்து வந்து தங்கம், வெள்ளி, வைரம், பிளாஸ்டிக்.
2: பிளாஸ்டிக்
1: சூப்பர். நான் அடுத்து வந்து கிரிக்கெட், டென்னிஸ், வாலிபால், புத்தகம்.
2: புத்தகம்
1: புத்தகம் கரெக்டுண்ணா. அடுத்து வந்து நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, யானை. அதுக்கப்புறம்
2: என்னன்னா
1: யானை. ஆனால் இன்னும் நான் ஒன்று சொல்ல வரேன்,
2: அதுக்குள்ள
1: நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, யானை, பறவை.
2: பறவைங்க
1: கரெக்டுண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப சூப்பராக விளையாண்டீங்க,
2: நன்றி.
1: ஓகே, ஆட்டையம்பட்டியிலேருந்து ராமுண்ணா இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையாக விளையாண்டாரு.
0: தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி எங்க கூட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட விளையாடுங்க.
1: இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிறைய நேயர்களோட நம்ம நிகழ்ச்சியில விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: டூ மச்!

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வெளிநீர் கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஸ்ரீயர்னி மற்றும்
4: பிரதீபா.
3: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் வந்து ஒரு நாலு பொருள் சொல்லுவோம். அந்த பொருள் வந்து ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமாக இருக்கிறது எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம நிறைய நேயர்களோட விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை தொடர்ச்சியாக விளையாடுறதுக்கு இன்னொரு நேயர் நினைச்சிருக்காங்க.
4: ஹலோ, வணக்கம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஃபோன், லேப்டாப், டேப், தலகாணி.
5: தலகாணிங்க.
4: ஓகேண்ணா. பூனை, முயல், வவ்வால், பால்.
5: பாலுங்க.
4: ஓகேண்ணா. பஸ்ஸு, காரு, ஆட்டோ, ஹெல்மெட். பஸ்ஸு, காரு, ஆட்டோ, ஹெல்மெட். சூப்பரா விளையாண்டீங்க. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட விளையாடலாம். அண்ணா சூப்பராக விளையாண்டு வச்சாங்க, அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல். ஓகே நண்பர்களே, பாய்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சொடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி மற்றும்
2: பிரதீபா.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாலு பொருள் வந்து ஒரே மாதிரி சொல்ல மாட்டோம், மூணு பொருள் ஒரே மாதிரி சொல்லுவோம், நாலாவதா ஒரு பொருளை வித்தியாசமா சொல்லுவோம், அது எது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் ஸ்ரீஹரணி, பவித்ரா.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க பாஸ்கர் அண்ணா?
3: நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: കേക്ക്, ബിസ്ക്കറ്റ്, ചോക്ലേറ്റ്, ക്രീം. அடுத்து வந்து தக்காளி, வெங்காயம், கொடமிளகா, உருளைக்கிழங்கு.
1: வெங்காயம்
0: தனியா இருக்கும். இப்ப வந்து எல்லாமே வந்து யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ற பொருட்கள், அதாவது சாப்பாட்டுக்கு கொடமிளகா கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணுவோம் அதனால. இன்னொன்னு கேக்கவானா? தங்கம், வெள்ளி, வைரம், செம்பு. செம்புதான் கரெக்ட். ஏன்னா செம்புல வெறுமையான ஒரு ஆவரணம் வந்து நம்ம செஞ்சு போட முடியாது. அருமையா விளாண்டீங்க, நன்றிண்ணா.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு டால்மியா காலனில இருந்து பாஸ்கரன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கூட விளாண்டாரு. ஸோ நம்ம கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்டாரு, அதுக்குமே கரெக்டாக பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாரு. இருந்தாலும் பாஸ்கரன்னா ரொம்ப அருமையாக விளாண்டாரு.
2: தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி எங்க கூட சேர்ந்து விளையாடணும்னா கால் பண்ணுங்க, 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம்.
0: இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: ஸ்ரீஹரிணி.
1: இன்னைக்கு நம்மளோட கேம் என்னன்னா, நாங்கள் 4 பொருள் சொல்வோம், அதில் 3 பொருள் ஒரே மாதிரி இருக்கும், 1 பொருள் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமான பொருளை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம கூட விளையாட ஒரு நேயர் இருந்துருக்காங்க, வாங்க விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் கஸ்தூரி பேசுறேன், குருநகரத்துக்கிட்டே.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா?
3: சூப்பரா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம நிலையத்தில் எல்லாருமே
1: நல்லா இருக்கோங்கண்ணா. இன்னைக்கு கேம் என்னன்னு தெரியுமாண்ணா?
3: நீங்க 4 பொருள் சொல்வீங்க, அதுல ஒரு பொருள் அதாவது வித்தியாசமான பொருளா இருக்கும்.
1: ஓகே, நான் விளையாண்டலாமாண்ணா?
3: விளையாண்டலாம்.
1: அம்மா, தங்கச்சி, அப்பா, கிரிக்கெட்.
3: கிரிக்கெட்.
1: ஓகேண்ணா. தலகாணி, பெட்ஷீட், பெட்டு, யானை.
3: யானை.
1: ஓகேண்ணா. ஆப்பிள், பைனாப்பிள், ஃபேன். நம்ம கூட திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க, 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட நீங்களும் ஜாலியா விளையாடலாம்.
2: ஓகே, இப்போ தொடர்ச்சியா இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுறலாம். ஹலோ வணக்கம்.
4: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் நினைப்பில் இணைப்பவர், மேட்டூர் வட்டம் ஐமுத்தூர்ல இருந்து கலைச்செல்விங்க ஸ்ரீஹரணி பிரதீபா அவர்களே.
2: வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் வணக்கம் ஸ்ரீஹரணி பிரதீபா.
1: வணக்கம் அக்கா.
4: வணக்கம் வணக்கம், இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும்க்கா, நீங்க?
4: நானும் அருமையா இருக்கேங்க. அனைவரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கும் காலை வணக்கம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா. அக்கா இன்னைக்கு என்ன
4: விளையாட்டுன்னு தெரியுமா? நீங்க 4 பேரும் சொல்லுவீங்க, அதுல ஒண்ணு வித்தியாசமா இருக்கும், அது என்னன்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: ஸ்டார்ட் பண்ணிரலாமா அக்கா?
4: ஆரம்பிக்கலாம்.
2: ஓகேக்கா, ஆர்வமா இருக்கீங்களே. உங்களுக்காக முதல்ல, ரோஜா, தாமரை, மல்லிகை, துளசி.
4: துளசி.
2: துளசி. ஓகே, கரெக்டா
4: கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: ஓகே, அடுத்து வந்து கார், பஸ், வேன், டிராக்டர்.
4: சொல்லுங்க.
2: கார்.

0: பஸ் வேன் டிராக்டர் டிராக்டர் கரெக்டுக்கா ஓகே அடுத்து வந்து சட்டை டிஷர்ட் குர்தா புடவை
1: புடவை
0: ஓகேக்கா சூப்பரா விளையாண்டீங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பால் தயிர் பால் தயிர் வெண்ணெய் பன்னீர்
1: பன்னீர்
0: சூப்பர்க்கா டக்கு டக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க
1: அருமையா இருக்கு நிகழ்ச்சி நல்லா போகுதுங்க ஸ்ரீகரணி பிரதீபா உங்க இருவருக்கு வாழ்த்துக்கள்
0: நன்றி நன்றிக்கா
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: ஓகே இன்னைக்கு நம்ம கூட கலைச்செல்வியக்கா ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாங்க நான் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டேன் இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே பதில சொல்லி ரொம்ப அருமையாக இன்னைக்கு விளையாடிட்டாங்க ஓகே தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட விளையாண்டலாம் ஹலோ வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் பிரதீப் அன்றி எல்லோருக்கும் காலை வணக்கம் ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் நார்த் அம்மங்களா நல்லா இருக்கீங்களா
0: ராஜேஷ் கண்ணா எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம்
2: உங்களுக்கான
0: முதல் வார்த்தைகள் கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி செஸ் செஸ் ஓகே கரெக்டா சொல்லிட்டீங்களே சரி அடுத்து பென்சில் பேனா மார்க்கர் சாக் பீஸ் பென்சில் பேனா மார்க்கர் சாக் பீஸ் சாக் பீஸ் கரெக்ட் நான் ஏன்னா அதுல தான் நம்ம போர்டில் அதை மட்டும் தான் வச்சு எழுத முடியும்
2: இன்னொன்னு
0: சொல்றேன்னா ட்ரெயின் மெட்ரோ லிஃப்ட்
2: லிஃப்ட் லிஃப்ட்
0: லிஃப்ட் ஓகேண்ணா சூப்பரா விளாண்டிங்க அருமையா நன்றிண்ணா மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் சூப்பரான ஒரு விளையாட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன் நேர்களே மறுபடியும் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியில பத்மா மேம் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட அடுத்த வாரம் ஒரு சூப்பரான விளையாட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பாய் மக்களே
3: பாய் மக்களே

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வறட்சியை கடந்த கடம்பும் ஆத்தியும் அதை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப மஞ்ச கடம்பு கடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை கடம்பு மரங்களை கேள்விப்பட்டிருப்போம். இலையுதிர் காலம் முடிஞ்சு மரங்கள் தளிர்விட தொடங்குறப்ப அதுல கிளர் தெளக்கூடிய பசுந்தளிர்கள் மிக அழகா இருக்கும். மரங்கள் உயரமா வளரல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு அகலமா விரிஞ்சிருக்கும். கடம்ப மர கட்டில படுக்கிறது உடம்புக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடம்ப தூக்கி கடம்புல போடு அப்படின்ற பழமொழி கூட இருக்குங்க. மரங்கள் வளரணும் அப்படின்னா அதுக்கு கவாத்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எந்த மரங்களையுமே நாங்க வந்து கவாத்து செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. இயற்கையா அது வளர கூடிய போக்குல நாங்க விட்டுருவோம் சொல்றாங்க. அதனால மஞ்ச கடம்பு மரங்களும் பெருசா வளரல. வளராத மரங்கள் அப்படின்னு சொல்லும் போது மரங்கள் வளராததுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். மரங்கள்ல அமர்ந்து எச்சமிட்டு பறவைகள் பரப்பக்கூடிய விதைகளால அதுக்கு அடியில களையா நிறைய முள் செடிகள் பெருகிடுச்சு. பரந்த இடமா இருக்கிறதுனால அதை அகற்றி தூய்மை செய்ய எங்களால முடியறதில்லன்னு சொல்றாங்க. பருவகால மாற்றங்களால வருங்காலத்துல முள் செடிகளே நிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளும் சொல்லுது. அதை நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு. மரங்களின் கீழிருந்து முளைக்கக்கூடிய முகட்டை கொடிகள் நீண்டு வளர்ந்து மேலே ஏறி பந்தல் போல படர்ந்து மரங்களோட வளர்ச்சியை பெரிதும் தடுக்குது. அதன் பசுமை வண்ண இலை விரிப்பிற்கு இடையில வெண்ணிற மலர்கள் நிறைய பூத்து கண்களை கவரும். கருமருது மரங்கள் சிலவும் இருக்கு, ஆனா அதுவும் மிக பெருசா வளரல. கருங்காலி, பூவரசி, ஈட்டி உள்ளிட்ட மரங்களும் மிக உயர்ந்த வளர்ச்சியை எட்டல. நாங்க புதுசா இங்க குடியேறி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்கினப்ப ஓராண்டு காலம் நாம தண்ணீர் கொடுத்தா போதும், அதுக்கப்புறமா தானாவே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா நீர் மேலாண்மைய திறம்பட கையாண்டப்பையும் மரங்கள் பெரிய அளவுல வளரல. தானா வளரும் அப்படின்ற கூற்று எல்லா இடங்களுக்கும் எல்லா மண்ணுக்கும் பொருந்தாது. எதையும் நாம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாதான் அது வந்து சாத்தியமாகும். ஆணை புலி மரங்கள் நல்லாவே வளர்ந்துருச்சு. அது ஆப்பிரிக்க காடுகள்ல மிக பருத்த அளவுல வளரும் அப்படின்னும், காஞ்ச ஆணைப்புலி மரத்தின் தண்டு பகுதிய தண்ணீர் சேமிக்க கூடிய தொட்டியா பயன்படுத்துவாங்க அப்படின்னும் பிஎஸ் மணி எழுதிய வளம் தரும் மரங்கள் அப்படின்ற நூல்ல படிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மரத்தோட உட்புறம் சதைப்பிடிப்பின்றி குழாய் போன்ற அமைப்புல இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான லிட்டர் நீரை அதுல சேமிக்க இயலுமா. அது நம்ம நாட்டுல சில இடங்கள்ல கோயில் மரமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க வறட்சியை கடந்த கடம்பும் அத்தியும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு

0: அவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க நான் வந்து சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில ஒரு தடியை பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்க வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எந்த மாதிரியான உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்தணும், பயிர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இந்த பாஸ்போபாக்டீரியா உயிர் உரங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்தை செடிகள் எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றி கொடுக்கும். அதனால நம்ம வந்து அந்த உயிர் உரங்களை உபயோகப்படுத்தலாம். இது ஒரு முறை. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் வந்து நம்ம பயிரிடாத காலங்களில் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரீன் மென்யூர் என்று சொல்லக்கூடிய பசுந்தால் உரப்பயிர்களை வந்து நம்ம வயல்களில் விதைத்து மடக்கி உழுவதன் மூலமாக அதிகமான நமக்கு வந்து தலைச்சத்து மற்ற சத்துக்களும் வந்து பயிர்கள் கிடைப்பதற்கு ஏதுவாகும். அது மட்டும் இல்லாம இந்த பசுந்தால் உரப்பயிர்களோ நீங்க தொழு உரமோ இடுவதன் மூலமாக நம்ம மண்

0: வந்து அங்கக கரிம வளத்தை வந்து அதிகரிக்க முடியும். அது என்ன அங்கக கரிம வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மண்ணுக்கு வந்து தேவையான சத்துக்களையும் பளபளப்பு தன்மையும் கொடுக்கும். ஸோ அந்த சத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய ரசாயன உரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு செடிகளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை வந்து நடவு செய்து நம்ம இந்த மாதிரி சம்மர், அதாவது சொல்லக்கூடிய கோடை காலங்களில் நம்ம பயிரிடாத பருவங்களில் இதை செய்யலாம். அது என்ன பசுந்தாள் உரப்பயிர்கள் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சணப்பை, தக்கை பூண்டு, அகத்தி, இதெல்லாம் வந்து விதைக்கலாம். ஸோ இது மாதிரி விதைத்து பூக்கக்கூடிய, இது வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் பூக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-45 நாள். அந்த தருணத்தில் நாம் வந்து மடக்கி உழுவதன் மூலமாக நம்ம மண்ணில் சத்துக்களை, தலைச்சத்தை அதிகரிக்க முடியும். அதன் மூலமாகவும் நம்ம வந்து இடக்கூடிய ரசாயன உரங்களை குறைக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சது, எல்லாமே பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ரசாயன உரம் இடக்கூடாதா அப்படின்னா, இடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. அங்கே வந்து நம்ம வந்து மண் பரிசோதனை செய்திருப்பீங்க இல்லையா, அந்த மண் பரிசோதனை இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எவ்வளோ உரம் இடணும், உங்கள் வயலில் என்னென்ன உரம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, அதற்கு தகுந்தாற் போல் நம் உரங்களை இட வேண்டும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பசுந்தாள் உரப்பயிர்கள் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much, three much.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாரம் கருமந்துறை நாட்டாவளவு கிராமத்துல இருந்து மாதம்மாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எந்த மாதிரி விவசாயம் செஞ்சிட்டு இருக்கோம், என்ன விவசாயம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: மாடு வந்து தீன் வைப்போம், புல்லு அறுத்து போடுவோம், அதை வந்து பராமரி பண்ணிக்குவோம். மாடு பண்ணிக்கும் பால் கறந்துக்கும், காலையில் சொசைட்டி பால் வைக்கும். அதுக்கு வந்து நாட்டு மருந்து வைத்தியம் பண்ணி மாட்டுக்கு இடிச்சு போட்டு உருள் போட்டு இடிச்சு மாட்டுக்கு ஊற்றுவோம். மாடு கண்டு போடலாம், அதை போய் கை போட்டு கண்டு வெளியிட்டு போடுவோம். இப்போ இது பண்ணுவோம், அந்த வேலை செய்வோம். புல்லு கணக்கு வைத்தியம் பண்ணி பயிர் போடுவோம், நெல் நட்டு போட்டுருப்போம். பூச்செடி வச்சிருக்கிறோம்ல, அந்த கொட்டை பூச்செடி இருக்குதுல்ல, அந்த பூச்செடி மண்ணு வந்து எருவு போடுவோம். முன்ன உழவு ஓட்டி போட்டு ரெண்டாவது இது போடுவோம், எருவு போடுவோம். மூணாவது வந்து நாத்து நடுவோம். இப்போ பூமி
5: அது 6 மாசம் ஆயிடும். அந்த நெல் பூரா அது அப்படியே வரும். கருமந்தோரில் தண்ணி எப்படி இருக்கு தெரியல, எங்க ஊர்ல தண்ணி இருக்கு, நாட்டாங்கல்ல தண்ணி இருக்கு. கருமந்தோரில் அப்புறம் காடு காடா இருக்குது. நாங்க ஊருக்காரலாம் எங்களுக்கு தெரியும், நாங்க அதனால வெளியூர்காரர், அதனால

0: என்ன விவசாயம் பண்ணிருக்காங்க, எல்லாம் காட்டுல தான், நெல்லு தான், குச்சி தான், மரவள்ளி குச்சி தான், காட்டுல தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூலி வேலைக்கு தான் போறாங்க, மத்தது எந்த வேலைக்கும் போறதுல. எங்க நேரம் வேலை வெளியில போவாங்க, முக்கியமா காயும் போவாங்க, அதோட சரி. அப்புறம் மீதி எல்லாம் வீட்டுல தான் இருக்கும். அப்புறம் மேத்த வேலை எங்க வேலையும் இல்லை. யார், நானு என் மாமன் எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டு, அப்படி எங்க மருமக பிள்ளைங்க ரெண்டும் படிச்சது, அவ்வளவுதான். அஞ்சு பேர் தான். நன்றி.
1: இப்ப நெல் விவசாயம் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அதே போல மாட்டுக்கு ஏதாச்சும் நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் மாதமா சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வீரிய ஓட்டு ரகங்களை எந்த விதத்துல விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்ததாக இடைவெளி பற்றி காண்போம். ஆண் ரகங்களை 60-45 அல்லது 90-60 சென்டிமீட்டர் என்ற அளவில் விதைக்க வேண்டும். பெண் ரகங்களை 120-60 சென்டிமீட்டர் என்ற அளவில் விதைக்க வேண்டும். விதைப்பிற்கு வீரிய ஒட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் ரக விதைகளை 8:2 என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும். பருத்தி வீரிய ஒட்டு ரக விதைப்பு மற்ற பயிர்களில் உள்ள வீரிய ஒட்டு ரகங்களின் வரிசை விகிதத்தை போல் இல்லாமல் மாறுபட்டது. அதாவது, ஒரு ஏக்கர் பயிர் செய்வதாக இருந்தால் பெண் ரக விதைகளை 80 சென்டிலும் ஆண் ரக விதைகளை 20 சென்டிலும் விதைக்க வேண்டும். மேலும் ஆண் மற்றும் பெண் ரகங்களுக்கு இடையே 5 மீட்டர் இடைவெளி விட்டு விதைக்க வேண்டும். பஞ்சுடன் கூடிய விதைகளாக இருப்பின் விதைப்பதற்கு முன் அமில முறையில் பஞ்சு நீக்கம் செய்து விதைக்க வேண்டும். இப்பொழுது அமில முறையில் எவ்வாறு பஞ்சு நீக்கம் செய்வது என்பதை பற்றி காண்போம். 1 கிலோ விதையின் பஞ்சு நீக்கம் செய்வதற்கு சுமார் 100 மில்லிலிட்டர் அடர் கந்தக அமிலம் தேவைப்படுகிறது. உலர்ந்த பிளாஸ்டிக் வாளியில் 1 கிலோ பஞ்சு விதையை எடுத்து அது 100 மில்லிலிட்டர் அடர் கந்தக அமிலத்தை ஒரே சீராக ஊற்ற வேண்டும். பின்னர் ஒரு மரக்குச்சி கொண்டு 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு விடாமல் நன்கு கலக்க வேண்டும். அப்போது விதைகளின் மேல் உள்ள பஞ்சு நீங்கி விதைகள் காப்பி கொட்டை நிறத்திற்கு மாறும். பின்னர் அந்த விதைகளை தண்ணீர் விட்டு 5 முதல் 6 முறை அமிலம் நன்றாக நீங்கும்படி கழுவ வேண்டும். கடைசி முறை கழுவும் போது நீரை நன்கு கலக்கி சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடவும். பின்பு நீரின் மேலாக மிதக்கும் பொக்கு விதைகள், உடைந்த, பூச்சி தாக்குதலுக்கு ஆளான மிகச்சிறிய மற்றும் சரியாக முற்றாத விதைகள் முதலியானவற்றை எடுத்து விடவும். பின்பு அடியில் தங்கிய தரமான நன்கு முற்றிய விதைகளை மட்டுமே நிழலில் உலர்த்தி பின் வெயிலில் உலர்த்த வேண்டும். மேலே மிதந்து வரும் விதைகளை நீக்கி நல்ல விதைகளை மட்டுமே விதைப்பிற்கு உபயோகப்படுத்த வேண்டும். இந்த பஞ்சு நீக்குவதன் மூலம் விதை மூலம் பரவக்கூடிய நோய் தாக்கும் கிருமிகள் அகற்றப்படுகின்றன. மேலும் விதை உரையின் மேல் உள்ள காய்ப்புழுக்களின் முட்டைகள், புழு மற்றும் கூட்டுப்புழுக்கள் அழிக்கப்படுகின்றன. உடைந்த, முதிராத மற்றும் வற்றிய வதங்கிய விதைகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. விதை நேர்த்தி செய்வது மிகவும் எளிதாகிறது. மேலும் விதையை கையாளுவதும் எளிதாகிறது. இதனால் சீரான முளைப்பும் கிடைக்கும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நல்ல விதைகளை மட்டும் விதைப்பிற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: போன பொற்காலமும் மீட்டெடுக்க வேண்டிய பசுமையும் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததான் நம்ம இதை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் விவசாயமே பிரதான வாழ்க்கையா இருந்துச்சு. நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நிலத்தை அன்போடு உழுது பயிர் செஞ்சு விவசாயத்துல வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. முப்போகமும் விளையக்கூடிய பூமியை அவங்க தெய்வமா கருதி ஆராதிச்சு வழிபட்டாங்க. விவசாயம் மட்டும் இல்லங்க, கால்நடை வளர்ப்பும் அவங்களோட கைவந்த கலையா இருந்துச்சு. மாடு, எருது, ஆடு போன்ற கால்நடைகள் குடும்பத்தோட ஒரு பகுதியாவே கருதப்பட்டுச்சு. அறுவடை காலத்துல வயல்ல விளைஞ்ச பயிர்களை விவசாயி தான் மட்டும் உண்ணாம தன்னோட உழைச்ச தொழிலாளர்களுடனும் பகிர்ந்துகிட்டாங்க. இதனால எல்லாருமே மன மகிழ்ச்சியோட உழைச்சு வளமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. ஒரே நிலத்துல பனை, தென்னை, கமுகு, மா, பலா, வாழை போன்ற மரங்களை அடுக்கு முறையில வளர்த்து முழு நிலத்தையும் பயனுள்ளதா பயன்படுத்தினாங்க. இந்த வகையான விவசாய அறிவை நம்ம முன்னோர்கள் தலைமுறைகள் கடந்து பாதுகாத்து வந்தாங்க. இத பத்தி ஔவையார் தன்னுடைய பாடல்ல என்ன மாதிரி குறிப்பிடுறாங்க? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கூண் உயர்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் விவசாயம் வளர்ந்துச்சு அப்படின்னா மக்கள் வளமாக வாழ்வாங்க அப்படின்றத எடுத்துரைக்குது. அன்னைக்கு விவசாயி தன்னோட வாழ்க்கையே உயர்த்தாம தன்னுடைய பிள்ளைகளையும் விவசாயத்துல ஈடுபட செஞ்சாங்க. அதோட வேறு வகையான வர்த்தகங்கள்லயும் தொழில்கள்லயும் ஈடுபட்டு வாழ்வை சமநிலைப்படுத்தினாங்க. ஆனா காலங்கள் மாறி போச்சு. குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செஞ்சு வேறு ஊர்களுக்கு குடிபெயர தொடங்கினாங்க. அதே சமயம் இயற்கை மாற்றங்களாலும் பல ஆறுகள் பற்றி நீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. காடுகள் வறண்டு நெல் வயல்கள் காஞ்சு போனுச்சு. இதனால விவசாயம் மெதுவா பின்தங்க தொடங்கிருச்சு. மனிதன் நகர வாழ்க்கையை நாட ஆரம்பிச்சாங்க. நகரத்துல வாழலாம், ஆனா உணவுக்கு விவசாயம் அவசியம் அப்படின்றத பலர் வந்து மறந்துட்டாங்க. விவசாயி இல்லாம உணவு கிடையாது அப்படின்ற உண்மைய இன்றைய தலைமுறை உணராமல் போயிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல மாசி பங்குனி மாதங்கள்ல வருடாந்திர தேவைக்காக பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி சேமிச்சு வச்சுக்குவாங்க. இல்ல அப்படின்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில இடம்பெறாதபடி முன்னேற்பாடுகளோட வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைய தலைமுறை அதை வந்து பண முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவையான நேரத்துல பொருட்களை வாங்கி கொள்ள இன்ஸ்டன்ட் டெலிவரி போன்ற புதிய வணிக முறைகள் வளர்ந்து வருது. இதனால வீடுகள்ல சமையல் செய்யும் பழக்கமும் குறைஞ்சு வருது. இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துல கட்டக்கூடிய வீடுகள்ல சமையலறை அல்லது பொருட்கள் சேமிக்கும் அலமாரிகள் கூட இல்லாம போகலாம் அப்படின்றது உண்மை போலதான் தெரியுது. வேகமான வாழ்க்கை முறையும் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரமும் மக்களோட ஆரோக்கியத்தை பாதிக்க கூடிய அபாயம் அதிகரிச்சிருக்கு. வேலை பளு மற்றும் உடல்நல குறைபாடுகள் காரணமா பலர் வந்து வீட்டு பொறுப்புகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாத நிலை உருவாகி இருக்கு. பூமி தாய் பசுமையாக இருந்தால் மட்டுமே நாமும் நம் தலைமுறையும் புசித்து வாழ முடியும் அப்படின்றத உணர்ந்து விவசாயத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

வணக்கம். என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவை.

0: சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவு உங்களோட எதிர்காலத்தை உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்தியாவோட உயரிய குடிமை பணிகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியை இலக்காக கொண்டு பயணிக்க நினைக்கும் மாணவர்களுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியோட உங்க கூட நான் இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. கனவுகளை தெரிஞ்சுக்கிட்டு கனவுகளுக்கு சிறகுகள் தரக்கூடிய ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தியும் இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் யார் கூட தெரியுமா? சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சேலம் கிளை மேலாளர் மிஸ் பிரியங்கா அவங்க கூட தாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க சொல்ல போற விஷயத்தை கேட்கறதுக்கு ஆர்வத்தோட இருக்கேன் மேம். முதல்ல சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பத்தி சுருக்கமா சில விஷயங்களை சொல்லுங்க.
2: ஸோ சோனா கிங் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம July 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக அகாடமி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்கு. சேலம்லேயும் ஒரு 1.5 வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சோனா கேம்பஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சிக்க வகுப்புகளை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார்.
1: எப்போலேருந்து மேம் ஐஏஎஸ்க்கான பயிற்சி வகுப்புகளை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க?
2: இந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 15 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சார். எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு அகாடமிக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அந்த வகையில் சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சிறப்பம்சங்கள் என்னென்ன மேம்?
2: ஸோ இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ போர்டு. இதில் வந்து இப்போ மொத்தமாக 14 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்போ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட்னு 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 3 ஸ்டேஜுக்குமே நம்ம ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சில் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட் சீரியஸ், அடுத்து மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ், அதுக்கான ப்ராக்டிசஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபைடாக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ணி மென்டர்ஷிப் எடுத்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மென்டர்ஷிப் அப்படிங்கிறது லைக் கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதை தாண்டி நமக்கு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், கோர் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புக்ஸ் எல்லாம் படித்தா நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே இதுலேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்க தேவையில்லை. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை டெய்லி பேசிஸில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக நமக்கு ப்ரிலிமினரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே டே டு டே பேசிஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வித் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ஆல் 8 பிரான்ச்சஸ்லையுமே நம்ம டெய்லி இந்த கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி படிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம்.
1: சூப்பர் மேம், ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாறு ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு.

0: கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேர். அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்துல இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவுல இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகள்ல வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண், மற்றும் நம்மளோட சிறப்பு விருந்தினரா சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் சேலத்தோட கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க.
4: மேம், IAS எக்ஸாம் அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூல ராபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் மேம். ஸோ அதுக்குமே சேர்த்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா?
5: எஸ், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UPSCயோடைய ஃபார்மர் சேர்பர்சன் டாக்டர் DP அகர்வால் சார், ஹீஇஸ் ஆல்சோ இன் ஆர் PTGP ப்ரோக்ராம். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்துருக்கணும், எப்படி அவங்க முன்னாடி உட்காரணும், எப்படி நீங்கள் பேசணும், எவ்வளோ அழவாக நீங்கள் பேசணும், ஒரு க்வெஸ்சன் தெரியலன்னா நீங்கள் அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம், தெரியலங்கிறத எப்படி தெரியலங்கிறத சொல்லலாம், இது வரைக்குமே எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்னாவே ஒரு சின்ன ஒரு மித்து இருக்கும், அதை பற்றியும் நான் பேசிடுறேன். ஸோ என்ன வேணாலும் கேட்பாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. பட் அப்படி இல்லை, நம்ம வந்து டாஃப்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணுவோம். அதில் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்ன விஷயங்கள்லேருந்து தான் உங்கள் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துருக்கிறது, நீங்கள் ஏதாவது ஃபீல்டில் வேலை பார்த்துருந்ததுக்கலாம் இதுக்கு முன்னாடி, அதுலேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அது ரேண்டமாக நம்ம பார்க்குறப்போ என்ன வேணாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ
4: ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம், சூப்பர் மேம். மேம், அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க மேம்?
5: ஸோ இப்போ நம்ம வந்து சோனா கேம்பஸ்குள்ள ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே வந்து நம்மளுடைய சிவில் சர்வீஸ் கோச்சிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது August 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோச்சிங்கில் சேர்றதுக்கு மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்.
4: மேம், இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு எப்போ நடக்குது, எங்கே நடக்குது மேம்?
5: வர 26ஆம் தேதி சண்டே நடக்குது, ஓகேங்களா? காலையில் 10:30 to 11:30 வரைக்கும் சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் வந்து எனக்கு ரொம்ப நான் வருஷமாக கனவு இருக்குது, சின்ன வயசுலேருந்து நான் IAS ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற கனவெல்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எய்டு இல்லாமல் இருக்கும், சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 75% ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம்.
4: மேம், இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு என்ன பேசிஸில் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்?
5: ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க

0: அப்படின்னா நமக்கு வி ஆர் கிவிங் அ டெஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு 50 க்வெஷ்சன்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த 50 க்வெஷ்சனில் 20 க்வெஷ்சன் ஆப்டிடியூட், கணிதம், மேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இருக்குது. அண்ட் ஒரு 30 க்வெஷ்சன் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் க்வெஷ்சன்ஸ் லைக் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, இதில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதை அவங்க எடுத்துகிட்டு வந்து க்ராக் பண்ணாங்க அப்படின்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அவங்க கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 75% அப்படிங்கிறது சோனா கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சோனா பிரான்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வேற அதர் பீப்புள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப்.
1: சூப்பர் மேம். அப்போ வந்துட்டு சோனா காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோனா காலேஜ் தவிர்த்து மற்ற காலேஜஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கும் 50% நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் மேம். மேம் ஒரு சின்ன டவுட் மேம், இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டோட குவஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் மேம்?
0: ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து தான் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். பட் கட்டாயமாக உங்களுக்கு வந்து அது ஆப்ஜெக்டிவ் டைப் தான். 4 ஆப்ஷன் ஆன்சர் ஒன்று கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த 4ல எது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி போட்டோம்.
1: சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி.
0: எஸ்.
1: சூப்பர் மேம். மேம் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, நேர்களே உங்களுக்காக இனிமையான பாடல்கள் வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: டூ மச்!

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வழிபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட சேலம் கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க. மேம், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த டைம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? லைக் காலேஜ் டைமா, இல்ல காலேஜ் முடிக்க போற டைமா, இல்ல ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா?
4: இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2025 ரிசல்ட் வரும்போது 21 வயசுல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், 21. ஸோ அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூவில் பார்த்து கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 9th standard நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுதான் என்னோட கோல். ஸோ அதனால் அப்போருந்தே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ஸ்டார்டட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட், இதை நீங்கள் ஸ்கூல்லேருந்தே கொண்டு வரலாம். பட் ப்ராப்பராக இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்கும்போது 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கரியரை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பாத்துக்குன்னு சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன், டிகிரி நான் இதுக்காக இதை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிகிரிஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர், ஜியாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. To become an officer, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா காலேஜில் வந்து பெருசாக நமக்கு என்ன சொல்கிறது ஒர்க் பர்டன் இருக்காது. ஸோ அப்போ அந்த லெஷர் பீரியடை வந்து நம்ம வந்து இந்த ப்ரிப்ரேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கும் எங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஒன்று இருக்குது. இந்த வருஷம் பேப்பர் வந்து 2026 பேப்பர் வந்து பிள்ளன் மாதிரி கொஞ்சம் டஃப்பான பேப்பர். இதை 1 இயர் ப்ரிப்ரேஷன் ஜாயின் பண்ண யாருமே கிளியர் பண்ணல பெரும்பாலும். ஆனால் எங்கள் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்காரு ப்ரிலிம்ஸு. ஆனால் அவர் எங்ககிட்ட 3 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படித்தார். அவரோட காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிச்சுட்டு இருந்து 3 வருஷமாக படித்து 3வது வருஷம் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது அவருக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ரூவன் மெத்தட். ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
3: சூப்பர் மேம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டீங்களா, ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தால் ஃபஸ்ட் இயரை தாண்டிட்டீங்க, செகண்ட் இயர் போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேம் சொன்ன மாதிரி 1 இயர் டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும்.
4: எஸ் ஆமாம். ஸோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஏன்னா சேலம்லேயே ரொம்ப வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா சோனா இன்ஸ்டியூஷன். ஸோ அங்கே கிங் மேக்கர்ஸ் வந்து இணைஞ்சு இருந்து கிளாஸ் கொடுக்கும்போது அங்கேருந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஒரு 15+ மெம்பர்ஸ் வந்து வேரியஸ் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸில் இருக்கிறதா வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது இன்னும் ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அன்னைக்கு சொல்லியிருந்தார் சேர்மன் சார். நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அனுப்புகிறோம், ஆனால் எல்லாமே ப்ரைவேட் வேலையாக தான் இருக்குது. கவர்மெண்ட் வேலையும் கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் இவங்களோட MOU சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கும் இதில் இருக்குது, அண்ட் எங்களோட ஒரு முக்கியமான பங்கும் இருக்குது. அப்போது கேம்பஸ்குள்ளேயே அவங்க படிச்சுக்கிறதுங்கிறது இன்னும் ஈஸி, அவங்க அகாடமி தாண்டி தேடி வெளியில் போகணுங்கிற அவசியம் கிடையாது.
3: சூப்பர் மேம், இது வந்து சோனா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மேம். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். மற்றும் நம்ம கூடவே சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட சேலம் மாவட்ட கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க.
2: மேம், ஏதாவது ஒரு அகாடமியில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எனக்கு மென்டார்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட மென்டார்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கும் மேம், எப்படி இருக்கும்?
3: ஸோ மென்டார்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அகாடமியோட ரோலே அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா டீச்சிங் அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி யூடியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட் அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. இப்போ எங்ககிட்ட வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அண்ட் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு எவ்ரி இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைலே கொடுத்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி நாம் வந்து மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க எங்கே லேக்காக இருக்காங்க, எங்கே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கேயே அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீக்காக இருக்கிற இடத்த பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்கள அனாலிசிஸ் பண்ணுறது, ஈவன் ஒரு டெஸ்ட் எழுதிட்டாங்க, அப்புறம் ப்ரிலிம்ஸ் பேஸில் ஒரு டெஸ்ட் எழுதிட்டாங்கன்னா எங்களோட அந்த ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்டில் டெஸ்ட் எழுதினாங்க, எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணாங்க, அதில் எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்பு, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணாங்க, வாட் இஸ் த அக்யூரசி ரேஷியோ, இது வரைக்கும் கொடுத்துருவோம். ஸோ தட் அவனும் அவனை டே பை டே அதில் அடுத்த அப்படியே அடுத்தடுத்து டெஸ்ட்க்கான மார்க்ஸ் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அவங்கள கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக உட்காந்து மென்டார்ஷிப் பண்ணும்போது எப்படி படிக்கணும், எந்த டைமில் படிக்கிறாங்க, இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ தட் அவங்க எப்படின்னா அவங்களோட மெத்தடாலஜி ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னாலுமே அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஹோலிஸ்டிக்காக இருக்கும், லைக் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே போய் ஓவராலாக அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு மென்டார்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கிங் மேக்கர்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
2: ஸோ டே பை டே வந்துட்டு அவங்களோட கிராஃபை அவங்களே
3: செக் பண்ணிக்கலாம். எஸ்,
2: சூப்பர் மேம். இங்கே வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரியஸ்லாம் எப்படி இருக்கும் மேம்?
3: ஸோ இப்போ நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஃபவுண்டேஷன் நடக்கும். ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா வாட் இஸ் யூபிஎஸ்சி, இன்னும் என்னென்ன அதர் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அண்ட் யூபிஎஸ்சியோட சிலபஸை டீகோட் பண்ணி கொடுக்குறது,

0: ப்ரிலிமினரி ஃபோக்கஸ், டாஸ் இஸ் ஃபார் மெயின்ஸ் ஃபோக்கஸ். டெய்லியும் அவனை ஒரு 10 எம்சிக்யூஸும் 2 மெயின்ஸ் கொஷினும் எழுத வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ண வைக்கணும். அண்ட் அது போக மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ மெயின்ஸ் நடக்கும்போது மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ், ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் நடக்கும்போது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ்னு இப்படி ஹோலிஸ்டிக்காக நம்ம வந்து கொண்டு போகிறதுனால கிளாஸ் நடத்துவாங்க, அதை அட்டன் பண்ணுவாங்க, பின்னாடி அவங்க டெஸ்ட்டும் எழுதிடுவாங்க. ஸோ இப்படி படிச்சு அவங்கள அப்போ தான் படிப்பாங்க. அவங்க டெஸ்ட்டு நம்ம ரொம்ப பின்னாடி வச்சோம்னா படிக்க மாட்டாங்க. ஸோ அது அப்பப்போயே அவங்க படிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரியஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்றைக்கே டே ரிசல்ட்ஸ் வரும், 8 பிரான்ச்சோடதும் கன்சாலிடேட் பண்ணி ஒன்றா ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் உங்களோட மார்க்கை வந்து ஒரு 100 பேர் இல்லாமல் ஒரு 5000 பேர் 6000 பேரோடு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறது.
1: சூப்பர் மேம், இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கு. ஏன்னா அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் என் கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்களோட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டாக வந்தாலுமே ஓவராலாக ஒரு 8 இன்ஸ்டியூட் சொன்னீங்க, அந்த 8 இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ரேங்கிங்கில் வராங்க அப்படின்றப்போ இன்னும் இவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பூஸ்டப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங் கொஞ்சம் லோவாக இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க வந்துட்டு வீக்காக இருக்காங்க, எதை வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களால வந்துட்டு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நல்ல விஷயம் மேம் இது. இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: அங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சேலம் மாவட்ட கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க. மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியா நெருங்கியாச்சு. இந்த சமயத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் மேம்.
1: நானுமே தமிழ் மீடியம் தான், அதனால இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. க்வெஸ்சன் பேப்பர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் தான் இருக்கும். இப்போ தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேம்?
2: கண்டிப்பா. ஸோ தமிழ் மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுதலாம், ப்ரிலிமினரியில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணிட்டு வர போகிறீங்க, தட்ஸ் இட். பட் மெயின்ஸ் வந்து தமிழில் எழுத முடிஞ்சாலும் இன்ன வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் க்வெஸ்சன் பேப்பர்னு பார்க்கும்போது நமக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படித்து இந்த க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூபிஎஸ்சி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஐஏஎஸ், ஸோ இப்போ யூபியில் வந்து கலெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எழுதினார் எக்ஸாம். ஸோ நம்ம வந்து இப்போ அவங்க இங்கிலீஷில் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த க்வெஸ்சன் எல்லாம் லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸ்க்கு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். யாரெல்லாம் தமிழில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தமிழ்லேயே அதை கொடுக்கறது. அண்ட் அவங்க தமிழில் ஆன்சர் ரைட்டிங் கொடுக்கும்போது தமிழ்லேயே அவங்களுக்கு கரெக்ஷன் ரிவ்யூ பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது எல்லா ப்ராசஸுமே பண்ணுறோம். ஸோ தமிழில் எழுதலாம், அதுக்கான கோச்சிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்க தான் என்ன சொல்கிறது, சேஞ்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம். மேம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ காலேஜ் முடிச்சிட்டாங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்ற நீட் இருக்கு. ஸோ அந்த டைமில் வேலைக்கு போகிறவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா?
2: கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ டெடிக்கேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணுறப்போ ஒரு 2 hours 3 hours வீக் டேஸில் படிக்கலாம். வீக்கெண்டில் வி ஆர் ப்ரொவைடிங் அ கிளாஸஸ் டு த டெடிக்கேட்டடாக யார் வந்து இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு லீவாக தான் இருக்கும், நீங்கள் அப்போ வந்து அந்த கிளாஸஸே எடுத்துக்கலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 6 hours கிளாஸ் இருக்கும்.
1: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களே, நீங்களும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டே கண்டிப்பாக படிக்கலாம், வீக்கெண்ட் கிளாஸஸ் கொடுக்குறாங்க. மேம் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கடைசி தேதி மேம்?
2: ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 9514027273 இந்த நம்பருக்கும், அண்ட் 7200670655.
1: சூப்பர் மேம். நேர்களே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
2: அண்ட் நீங்கள் இதுக்கு வந்து உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுத வில்லிங்னஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். வேறஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் சாட்டர்டே வரைக்குமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா சண்டே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு. ஸோ சாட்டர்டே வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
1: சூப்பர் மேம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே நம்ம வந்தாச்சு. இவ்வளோ நேரம் சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, அண்ட் நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பற்றியுமே ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
2: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம். நேர்களே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியிலிருந்து. டடாவே நேர்களே.
3: Sona FM.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் பகல் ஒரு மணி ஒரு நிமிடம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கேட்கலாம் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. பள்ளிப்பருவம் முடிந்து கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் மாணவர்கள், பள்ளியில் தொடர்ந்த நட்பு வட்டங்கள் கல்லூரியிலும் தொடரலாம் சிலருக்கு. பலருக்கு புதிய மாணவர்களின் நட்பு மலரும். தங்களின் கனவை நனவாக்கும் இடம் கல்லூரி. புதிய தேடல்கள் தொடரும் இடம் கல்லூரி. அரட்டைகளுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் எல்லையெல்லாம் வானமாக விரியும் இடம் கல்லூரி. தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர களம் அமைக்கும் இடம் கல்லூரி. கேம்பஸ், கேன்டீன், அரட்டை அரங்கம், நூலகம், விளையாட்டு மைதானம், வகுப்பறை, பாடங்கள், அன்பான பேராசிரியர்கள் என ஒரு புது உலகம்.

பெரும்பான்மை இருக்கும் இடம்தான் கல்லூரி. இத்தகைய கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா என்ற கேள்வியோடு இன்றைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி விவாதகளமாக வரவிருக்கிறது. நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 9787701078 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு. நிறைய மாணவர்கள் இப்போ இந்த வருடம் கல்லூரியில் அடி எடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய கனவுகள் எதிர்பார்ப்புகளோட கல்லூரிக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு கல்லூரி அப்படின்றது வந்துட்டு ஒரு மாணவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தான் கல்லூரி. இந்த கல்லூரி பருவம் அப்படின்றது வெறும் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, அது ஒரு மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் ஆளுமையையும் செதுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாகத்தான் இந்த கல்லூரி பருவ காலம் இருக்கிறது. அப்படியான இந்த கல்லூரி பருவ காலகட்டத்தில் மாணவர்கள் வெற்றி பெறத்துக்கு முக்கியமான அடிப்படை தேவையாக இருக்கிறது ஒழுக்கமா திறமையா. நிறைய மாணவர்களுக்கு நிறைய சிறப்பு திறமைகள் எல்லாமே இருக்கும். விளையாட்டில் திறமையானவர்களாக இருப்பாங்க, ஆடல் பாடல் இப்படி நடனம் பாட்டு நாடகம் இப்படி நிறைய திறமைகளோட மாணவர்கள் கல்லூரியில் அடியெடுத்து வைப்பாங்க. பாட புத்தகங்களையும் தாண்டி இந்த ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இறங்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு முக்கியமாக தேவையானது ஒழுக்கமா திறமையா. அவங்க லைஃப்பில் வெற்றி பெறணும், இந்த கல்லூரி முடியறதுக்குள்ளார அவங்க வெற்றி பெறத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது ஒழுக்கமா திறமையா. இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த ஒரு மணி நேரமும் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அனைவருமே இந்நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787701078 என்ற எண்ணிற்கு. முக்கியமாக ஒழுக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்லாம் எனக்கெல்லாம் இருக்குப்பா, என் டேலண்ட் இப்படி இருக்கும் பொழுது என்னெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் எப்போ வரணும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெட் வெயிட்டாக ஒரு தலைகணத்தோட ஒரு மாதிரி கர்வத்தோடு இருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒழுக்கம் மின்மையில் தான் வரும். இப்படி திறமைகள் அதிகமாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வெற்றி பெற முடியுமா? சில மாணவர்கள் நேரத்துக்கு வருவாங்க, பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடத்தை குறிப்பிட்ட டைமில் படிச்சுட்டு வாங்கன்னா படிச்சுட்டு வந்துடுவாங்க, இதை எழுதிட்டு வாங்க அப்படின்னா அதை எழுதிட்டு வந்துடுவாங்க, இதில் கலந்துக்குவோங்க அப்படின்னா அதில் கலந்துக்குவாங்க. இப்படி எல்லாத்துக்குமே கீழ்ப்படுகிற மாணவர்களும் இருப்பாங்க, சில மாணவர்கள் கீழ்படியாமலும் இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மாணவர்கள் ஒரு கல்லூரியில் இருக்கும் பொழுது அந்த மாணவர் கல்லூரி காலகட்டத்தில் அவங்க 3 வருடமாக இருக்கட்டும், 4 வருடமாக இருக்கட்டும், படித்து முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா ஒழுக்கம் தேவையானதாக இருக்கிறதா, திறமை தேவையானதாக இருக்கிறதா, விவாதிக்கலாம் இன்றைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787701078 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
3: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
2: நான் கேட்டா குடுப்பாராடா.
4: Too much, very much.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் மதியம் 1:20 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா? இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டே இருக்கோம். கல்லூரி அப்படின்னாலே நிறைய வந்துட்டு சந்தோஷங்கள் நிறையவே இருக்கும். புது புது நண்பர்கள், புது புது உறவுகள் நமக்கு நிறையவே கிடைக்கக்கூடிய இடம்தான் தான் இந்த கல்லூரி. கல்லூரியில் நிறைய கல்ச்சரல்ஸ்லாம் இருக்கும், நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்துட்டு நடைபெற்றுட்டே இருக்கும். அதில் நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சிகளும் நாங்கள் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடமாக கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் ஆட்டம் பாட்டம் இப்படி நிறைய இருக்கும் பொழுது அதில் அந்த மாணவன் அதை எப்படி பயன்படுத்திக்கிறான், அவனுடைய வெற்றிக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது ஒழுக்கமாக திறமையாக, இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்டே நம்ம பேசிடலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். பண்புகளின் இணைத்தொகுப்பாளர் ஜெயப்பிரியா அவர்களுக்கு நண்பர்கள் வணக்கத்துடன், திருப்பூர் மாவட்டம் மோகராதவன்.
5: வணக்கம் மாதவன், நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
6: நான் நல்லா இருக்கிறேன். உங்க ஜெயப்பிரியா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, கல்லூரி காலத்துல வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா?
6: அதாவது எப்படி நான் சொல்லுவேன், நானும் ஒரு காலத்துல மாணவனா இருந்தவன்னா பிளஸ் டூ வரைக்கும் சாதி பண்ணி வந்ததுனால நிறைய இதில் பாத்துருக்கிறேன். என்ன சொல்லணும்னா, ஒழுக்க என்ன, கல்லு ஒரு மாணவர் கல்லூரி படிப்பு காலத்துல அடிப்படை தேவை திறமையா ஒழுக்கமான்னு கேட்டிருக்கீங்க
5: இல்லையா? ஒழுக்கமா?
6: ஆமா, அந்த அதிகாரம் பதினாறு ஒழுக்கம் முறைமையில அதிகாரம், அதுல விளக்கம் என்ன சொல்லாருன்னா, நல்வழியில் நடக்கும் ஒழுக்கத்து வந்து போற்றுவதே ஒழுக்கம் முழுமையாகவும் சொல்லிட்டு புத்தாண்டு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலேயே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு
5: சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் உயிரினும் மேலானது,
6: ஒழுக்கம் மேன்மை பெறுதல், அவ்வொழுக்கம் உயிரை காட்டிலும் மேலானதா போற்றி நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவரு. அடுத்து என்ன நினைச்சு சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 138 வரல, நன்றிக்கு உத்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பெய் தரும். நல்லொழுக்கம் நன்மைக்கு மூலமாகும், தீயொழுக்கம் என்னைக்கு துன்பத்தையும் தரும் சொல்லியிருக்காரு. என்னது தெரிய வருது, ஒழுக்கம் இருந்ததுனால்தான் வந்து திறமையே வரும்.
5: கண்டிப்பா ஒழுக்கம் இருந்தால்தான் திறமையே வரும்.
6: செடியில ஒரு செடி வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும், அதை ஒழுக்கம் எடுத்துங்க. அப்படி தண்ணியை ஊத்திட்டு வந்தாதானே அந்த செடி நல்ல பெரிய செடியா வரும். முதல்ல இருந்தே அந்த ஒவ்வொரு, அதாவது கல்லூரிக்கு நீங்க கொடுத்துருக்கறதுனால மாணவர்களுக்குமே இல்லை, பொதுவாக வந்து என்ன முழுக்க இல்லைன்னா எந்த செயலும் திறமைய செய்ய முடியாது.
5: அதனால
6: அப்ப படிப்பு காலத்துல திறமை வேணுங்க, ஒழுக்கத்துடன் கூடிய திறமை
5: வெற்றி பெற முடியும்.
6: கல்வி படிப்பு காலத்துல
5: ரொம்பவே அழகா திருக்குறளை உதாரணப்படுத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல நானும் அதே ஒரு ஒழுக்க முடிமையில ஒரு குறள் இருக்குங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு ஒரு அழகான திருக்குறள் இருக்கு. என்னன்னா, உலகத்துல உயர்ந்த சான்றோர்களோட பொருந்தி வாழக்கூடிய அந்த ஒழுக்க முறையை கற்றுக்கொள்ளாதவர் பல நூல்களை நிறைய நம்ம படிச்சிருந்தாலும் சரி, பட்டங்களை பெற்றிருந்தாலும் சரி, நிறைய விருதுகளை வாங்கியிருந்தாலும் நமக்கிட்ட ஒரு ஒழுக்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு அந்த திறமை நிறைய இருந்தது அப்படின்னா கூட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வெற்றி பெற்ற மனிதராகவே இருக்க முடியாது அப்படின்றது தான் இந்த குறள் நமக்கு வலியுறுத்துது. திருவள்ளுவருடைய இந்த குறளை உணர்த்தி நிறையவே சொல்லியிருந்தாங்க ஒரு நேயர். தொடர்ந்து நம்ம நேயர்கிட்ட பேசிடலாம் ஒரு பாடலை தொடர்ந்து. நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மண் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: நேரம் மதியம் 1:34 நிமிடம் ஆக போகுதுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய தலைப்பு, கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா? இதுதான் இன்றைய கேள்வியாக தலைப்பாக இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா கல்லூரி அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளா இருக்கும். புதுசா போகக்கூடிய மாணவர்களுக்கு, அப்படி புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் முதல் நாள்லையோ அந்த ஒரு மாதத்துலையோ போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே படிக்கக்கூடிய சக மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது மாணவர்கள் பயத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசி அந்த பயத்தை போக்கணுமே தவிர அவங்கள மேலும் மேலும் அவங்களேருந்து இன்னும் பயன்படுத்தலாம், இப்படி தான் இருக்கும் காலேஜ், இங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்கிறது, ஒரு மாதிரி நக்கலாக பேசுறது, இதை வந்துட்டு ஒரு வகையில் என்ன சொல்லலாம்னா ராகிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ராகிங்கை கல்லூரியில் படுத்தவே கூடாது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த ராகிங் அப்படின்றது கிடையவே கிடையாது, அதெல்லாமே ஒழிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு வகையில் வெளியே கூட சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு நகைச்சுவைக்காக ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ராகிங் எல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு செயலியை அறிமுகம் செய்யறதுக்கு அந்த அரசு வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சித்தார்த்தன் மாணவர் துயர் தீர்க்கும் செயலி அப்படின்ற ஒரு செயலியையும் கொண்டு வர போகிறாங்க. எதுக்காக அது என்ன சித்தார்த்தன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 வயநாடு மாவட்டம் பூக்கோடு அப்படின்ற ஒரு ஊரில் கால்நடை மற்றும் விலங்கியல் அறிவியல் கல்லூரியில் பயின்றக்கூடிய ஒரு மாணவர் தான் சித்தார்த்தன். அவர் சக மாணவர்களால் ராகிங் செய்யப்பட்டு அதை தாங்கிக்கவே முடியாமல் ஒரு தவறான முடிவு பண்ணி உயிரை இழந்திருக்கிறாருங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி யாருமே முடிவை எடுத்துடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு செயலியை கேரள அரசு கொண்டு வந்திருக்காங்க, முடிவை கொண்டு வந்திருக்காங்க, சித்தார்த்தன் மாணவர் துயர் தீர்க்கும் செயலி அப்படின்றது. இதுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். இந்த செயலி மூலமா யாராவது கல்லூரியில ராகிங்லாம் பண்றாங்க அப்படின்னா இந்த செயலி மூலமா புகார்லாம் அளிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைத்து வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். கொஞ்சம் வானொலியை விட்டு நகர்ந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பேசுறது எனக்கே கேக்குது. வணக்கம், நிகழ்ச்சியில இணைஞ்சிட்டீங்க, பேசலாம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது, நம்ம மீண்டும் முயற்சி செய்வோம். இந்த மாதிரி தாங்க கல்லூரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டைகளெல்லாம் நடக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்,
3: சந்திரசேகர்.
0: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, கல்லூரி காலத்துல வெற்றிக்கு அடிப்படை ஒழுக்கமா திறமையா?
3: என்ன பொறுத்த வரைக்கும்

0: ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பசங்க கிட்ட அந்த ஒழுக்கம் அப்படிங்கறது இருக்கானா ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. டீச்சர்ஸ் அதை இன்சிஸ்ட் பண்றாங்க, பேரண்ட்ஸும் இன்சிஸ்ட் பண்றாங்க, இதுல என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு மெத்தன போக்காக சில இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒழுக்கமற்ற சில வார்த்தைகள் அப்படிங்கறது பேசுறாங்க, ஒழுக்கமற்ற பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறதுல ஈடுபடுறாங்க. அந்த கல்லூரி மாணவர்களுக்கு எக்கச்சக்கமான அந்த கெட்ட ஒரு சகவாசங்கள் அப்படிங்கறதும் இருக்கு. இப்போ கல்லூரி அப்படின்னா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கத்துக்கணும். அந்த கல்லூரியில போய் ஒழுக்கம் கத்துக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனாலதான் பல வன்முறை குற்றச்சம்பவங்கள் அப்படிங்கறது இந்த கல்லூரியில நடக்கிறத நம்ம பாக்குறோம். அதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்பவே வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடிப்படையாக கல்லூரியில அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு மாணவன் கிட்ட சிறப்பாக அமையும் பொழுது அவன் கற்கக்கூடிய கல்வி அப்படிங்கறது அவனுக்கு வெற்றி அப்படிங்கறத கொடுக்கும். அதனால இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்துல மாணவர்கள் கிட்ட அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானமாக கல்லூரிகள்ல இருந்தா அவங்க வாழ்க்கையிலயும் கத்துக்கலாம், செல்ஃப் குரூம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் அந்த மாணவர்கள் கிட்ட அந்த ஒழுங்கீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எவ்வளவு கற்றாலும் அந்த கல்வி அப்படிங்கறது அவங்களுக்கு பயன் கூட கொடுக்காது. இந்த சமுதாயம் அவங்களை பார்க்கக்கூடிய அந்த விதம் அப்படிங்கறதும் ரொம்ப தவறான ஒரு விதமாகத்தான் இருக்கும். எனவே அவதானமாக மாணவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் கடப்பாடுகளையும் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன்ப்பா.
1: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப அழகா சொல்லீங்க. மாணவர்களுக்கு ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. தொடர்ந்து பேசலாம், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787707 என்ற எண்ணிற்கு ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நாம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: மதியம் 1:43 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, கல்லூரி காலத்தில் வெற்றிக்கு தேவை ஒழுக்கமா திறமையா. இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. கல்லூரி காலகட்டத்தை திறமையை வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. நடிப்பு திறமையை வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய நடிப்பு திறமை, மோனோ ஆக்டிங், ஒரு நகைச்சுவையாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்காகவே ஒரு செக்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, உங்களுடைய நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கவிதை எழுதுவீங்க அப்படின்னா கவிதை எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான நாட்களை நீ ஒரு கவிதை எழுதிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஒரு போர்டில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாணவர் இந்த கவிதையை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உங்கள் பெயர் வந்துட்டு அறிமுகமாகும். அது மட்டும் இல்லாமல் வார இதழ்கள், மாத இதழ்களில் உங்களுடைய கவிதையை வெளியே கொண்டு வரத்துக்கு கல்லூரியில் கல்லூரி நிர்வாகமும் சரி பேராசிரியர்களும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க. இப்படி நிறைய திறமைகளை வெளிக்கொண்டு வரத்துக்கு கல்லூரி ஒரு களம் அமைத்து கொடுக்கறது. இப்படியான இந்த கல்லூரி பருவ காலகட்டத்தில் வெற்றிக்கு தேவை ஒழுக்கமாக திறமையாக, இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். கல்லூரி படிப்பு எடுத்துக்கும் பொழுது
2: அதாவது இந்த மாணவ மாணவியர் வந்து ஒரு விடலை பருவம் உள்ள ஒரு காலகட்டம்.
1: சேட்டைகள் அதிகமா இருக்கும்,
2: நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாத ஒரு ஒரு வயதுங்க.
1: அதுல
2: வந்து சில தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு
1: வாய்ப்புகள் இருக்கு.
2: அதனால வந்து ரொம்ப எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா திறமை அப்படிங்கிறது பின்னால நம்ம தோல்வி அடைச்சோம்னாலே மறுபடி மீண்டும் வந்து அந்த மித பிடிக்க முடியுங்க,
1: திறமையை வளர்த்துக்கொள்ள முடியும்.
2: ஆனா ஒழுக்கத்தை வந்து தவற விட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா அந்த நல்ல பேரை மீண்டும் வாங்குறது கஷ்டம்.
1: கண்டிப்பா
2: அவங்க அதனால ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வரணுங்க.
1: கண்டிப்பா
2: அப்படின்னா திறமை தானாவே வந்துருங்க. திறமை மறுபடியும் எப்ப வேணாலும் திறமைசாலி ஆகலாம். ஒழுக்கத்தை விட்டோம் அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரமா மறுபடியும் மீண்டும் நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டு வர முடியாது.
1: பழக்க வழக்கங்கள் எப்படி தொடக்கத்துல இருந்து இருக்கோ அதுதான் வந்துட்டு வயது ஆக ஆக வரலையும் வளர்ந்துகிட்டே போகும். நம்ம கெட்ட பழக்கங்கள் இருந்தோம்னா அதுதான் வளர்ந்துகிட்டே போகும்.
2: இல்ல வயதில் இருந்தே அந்த ஒரு நல்ல ஒழுக்கத்தோட வந்துகிட்டே இருக்கிற மாணவ மாணவியர்கள்லாம் நல்ல முறையில வந்துடுவாங்க. கொஞ்சம் சரி இல்லாத சில சமயத்துகள்ல
1: அவங்கள மறுபடியும் நல்ல வழிக்கு கொண்டு வரதுல காலதாமதம் ஏற்படும். ரொம்ப நன்றிங்க.
2: திறமையே காலதாமதம் ஆகுங்க. அந்த ஒழுக்கம் தவறுச்சு அப்படின்னா திறமையே வந்து காலதாமதம் ஆகுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க. நன்றிங்கம்மா.
1: அதாவது ஒழுக்கம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒழுக்கம் இருந்தால் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக திறமையெல்லாம் வளர்ந்துடும். நம்மளுடைய பெயர் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஒரு நல்ல பெயரை கொண்டு வரத்துக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். ஆனால் திறமையை வந்துட்டு எப்போ வேணாலும் இப்போ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுமா, இப்போ ஒரு 3 மாதம் போகிறோம் அதை கற்றுக்க முடியுன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஆனால் ஒழுக்கம் அப்படின்றது நாம் அதை கடைபிடிக்கணும், அதை நாம் தினந்தோறும் பின்பற்றினா மட்டும்தான் அதை ஒரு நல் வழிப்படுத்தவே முடியும். அந்த ஒழுக்கமானது கெட்டு போச்சு அப்படின்னா கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒழுக்கத்தோடு கூடிய திறமை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: மதியம் 1:51 ஆகிறது. கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, கல்லூரி காலத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவை ஒழுக்கமா திறமையா? இதுதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்கிறது. திறமை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய மாணவர்களுக்கு நிறைய திறமைகள்லாம் இருக்கலாம். அந்த திறமை மட்டுமே இருந்தால் போதாது, அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த முயல் ஆமை கதை வரும் பார்த்தீங்களா. என்னதான் முயல் வேகமாக இருந்தாலும் எனக்கு தான் வேகமாக ஓட தெரியுமே, நான் முயல் ஆமை வரத்துக்குள்ளார நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துச்சு. கடைசியாக பார்த்துச்சுன்னா அது ரெஸ்ட் மட்டுமே எடுத்துக்கிச்சு, ஆனால் விடாமுயற்சி ஆமை விடாமுயற்சியோடு போய் வெற்றி பெற்றுடுச்சு. அந்த மாதிரி தாங்க நம்மக்கிட்ட என்னதான் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டோம்னாலும் கூட நம்மக்கிட்ட அந்த ஒழுக்கம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா தான் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியும். இன்னும் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயரும் நம்ம கூட இணைய போகிறாங்க. அதே மாதிரி இந்த திறமை அப்படின்றக்கும் பொழுது ஒருவருடைய இயல்பான ஆற்றல் அல்லது பயிற்சியின் மூலம் கூட இந்த திறமையை நம்மளால் வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஒழுக்கம் அப்படின்றது கட்டாயம் நம்மக்கூடிய பழக்க வழக்கங்கள், நம்ம எந்த விஷயம்

0: விஷயங்களை பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் மூலமாகத்தான் நம்மளால் வந்துட்டு நல்லதே கற்றுக்க முடியும். அதனால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லதையே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒழுக்கங்கள் தன்னால் கிடந்துடும். அறிவு சார்ந்த நபர்களோட, நம்மளை விட உயர்வான மனிதர்களோட நட்புகள் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய நல்ல பண்புகள் நம்மக்கிட்ட கட்டாயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தான் அம்மா பட்டையில இருந்து முருகன் பேசுறேன். எல்லாருக்கும் சோனா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: இப்போ காலேஜ்ல வந்து திறமையா அல்லது ஒழுக்கமான்னு கேக்குறாங்க. காலத்துல ஒழுக்கமா எவ்வளவுதான் இருந்தாலும் திறமை இருந்தாதான் மேடம் நம்ம வளர்ச்சி அடைய முடியும், அதாவது வளர்ந்த நாடா நம்ம ஆக முடியும். வளர்த்துக்கணும். இவங்களால இந்த திறமையா செய்ய முடியும், டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்புற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து நம்ம ஒரு திறமையை வளர்த்துக்கணும் மேடம். வாழ்த்துக்கள், வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஒழுக்கமும் வேணும், ஆனா அதை விட முக்கியம் திறமை இருந்தா எப்படியும் நம்மளால சாதிக்க முடியும். நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா இவங்களால இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்பா, அவங்களுக்கு கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்குமான அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த பேசின கூடிய அனைத்து நேயர்களுமே முன்வைத்த முதல் கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா ஒழுக்கம்தான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திறமை மட்டுமே போதாது, அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு நேரம் தவறாமை, திட்டமிடுதல், வகுப்பறைக்கு தவறாமல் போகிறது, சுய கட்டுப்பாடோடு இருக்கிறது, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே கல்லூரி வாழ்க்கையுடைய ஒழுக்கம். இது கல்லூரிக்கான மாணவர்களுக்கான ஒழுக்கம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லாருக்குமான ஒழுக்கமாக இருக்கிறது. ஒரு அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா நேரம் தவறாமல் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நாம் போயாகணும். வகுப்பறையில் பேராசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒபே பண்ணி அவங்களுக்கு நாம் மரியாதையை செலுத்தணும். அதே மாதிரி தான் கல்லூரி நிர்வாகம் ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கட்டடிக்காமல் கிளாஸ்க்கு போகிறது இருக்கட்டும், நட்பு வட்டங்கள்னா அந்தந்த வயதுக்குரிய சில பல அட்டகாசங்கள், சில பல சேட்டைகள் இருக்கத்தான் செய்யும். அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர அந்த எல்லையை நாம் கடந்துடவே கூடாது. நிறைவா நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அதிகமாகவே மொபைல் போனை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சோஷியல் மீடியாக்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நேரத்துக்கு நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் போகலாம், இல்லை புத்தகங்களில் படிக்கலாம். உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரத்துக்காக, அதை நீங்கள் வெளிக்கொண்டு வரத்துக்க நிறைய முயற்சி செய்யலாம். இந்த மொபைலில் ஸ்க்ரால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான திறமையை வெளிக்கொண்டு வரதில் நீங்கள் ஆர்வம் காட்டிட்டீங்க அப்படின்னா உண்மையான வெற்றியாளர் நீங்களாக தான் இருப்பீங்க. ஒரு மாணவ பருவம் அப்படின்றது வந்துட்டு இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பொழுது, இன்றைய எதிர்காலத்தில் இன்றைய இளைஞர்கள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு நேரத்தை குறிப்பாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒழுக்கத்துடன் கூடிய திறமையே வெற்றிக்கு வழிவகுக்கும். என்னதான் திறமை இருந்தாலும், நிறைய ஸ்கில்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டே போனாலும் கூட உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா யாருமே உங்களை வந்துட்டு கூப்பிடவே மாட்டாங்க. என்னதான் அவன்கிட்ட இல்லைப்பா, அவன் ஒரு மாதிரி பேசுவான், அவன் வேண்டாம் நம்ம வேறு யாரையாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு அதாவது உங்களை வந்து டெலிட்டே பண்ணிவிடுவாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து, அவங்களுடைய டிக்ஷனரியிலேருந்து உங்களை வந்துட்டு டெலிட்டே பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் இருந்துடவே கூடாது. எல்லாருக்குமேட்டுமே ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கத்துடன் கூடிய திறமையே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து தினமுமே பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னா, நீரழிவு நோயாளிகள் அவங்க தினமுமே இன்சுலின் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? இப்போ அதை பற்றின ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பற்றி தான் முதல் விஷயமாகவே நம்ம வந்து பேச போகிறோங்க. அதாவது உலக சுகாதார அமைப்போட தரவுகள் படி உலகம் முழுக்க 830 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் தினமும் இன்சுலின் எடுக்கிறவங்க லட்சக்கணக்கான நபர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த இன்சுலின் அப்படின்றது வெறும் மருந்து மட்டும் இல்லைங்க, இது இரத்த சக்கரை அளவை வந்து சீராக வச்சு நம்மளோட உடல் உறுப்புகளை பாதுகாக்கிற ஒரு உயிர் காக்கிற சிகிச்சை அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இந்த இன்சுலினை பயன்படுத்தும் போது நம்ம செய்கிற சிறிய தவறுகள் கூட ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னு மூத்த மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, அதாவது இன்சுலின் எடுக்க மறந்துட்டாலோ இல்லை தாமதிச்சிட்டாலோ இரத்த சர்க்கரை அளவு ஆபத்தான அளவுக்கு வந்து போயிடும். அதாவது டோஸ் நம்ம வந்து எடுக்கிறது தவிர்க்கிறது தாமதிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தவறான நேரத்தில் ஊசி போடுறது. இப்போ தவறான நேரத்தில் ஊசி போட்டால் இரத்த சர்க்கரையில் திடீர் ஏற்ற இறக்கங்கள் வந்து ஏற்படும். குறிப்பாக ரேபிட் ஆக்டிங் இன்சுலின்லேருந்து ஆபத்துகள் வரலாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, தவறான அளவு. இப்போ அளவுக்கு அதிகமாக டோஸ் எடுத்தால் சில பிரச்சனைகள் வந்து வரலாம். அதாவது

இரத்த சர்க்கரை வந்து ரொம்பவே குறைஞ்சிரும், அதனால் ரொம்ப ஆபத்து வரும். அதே மாதிரி இன்சுலினை அதிக வெப்பத்திலையோ இல்லை உறைப்பனி நிலையிலேயோ வச்சா அதோட செயல்திறன் முழுசாக கம்மியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல தொடர்ந்து ஊசி போடுறது, இப்போ ஒரு கையில் நம்ம வந்து ஊசி போடுறோம் அப்படின்னா அதே இடத்துல தொடர்ந்து ஊசி போட்டுக்கிட்டே இருந்தால் கொழுப்பு கட்டிகள் வந்து உருவாகலாம், இன்சுலின் வந்து உடம்பில் உறிஞ்சப்படுற விதம் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த இன்சுலின் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஜவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். தொடர்ச்சியா ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் நம்ம கூட இணைஞ்சு தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே. மேம், இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குங்க மேம்?
2: அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகள் இப்போ காலகட்டத்தில் ஈவன் நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமியூன் டிசீஸே ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும், அச்சீவ் பண்ணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ். இப்போ சின்ன குழந்தைங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை எடுத்துக்கிட்டால் கூட ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால், நான் ஹோம்ஒர்க் முடிக்காமல் போனால் ஸ்கூலில் மிஸ் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் பேரண்ட்ஸ் அடிப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அழுகை, காம்படிஷன், கம்பேரிசன், அது வந்து ரொம்ப அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா பெரிய வியாதிகள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கே வருது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்க்கரை வியாதியே சின்ன குழந்தைங்களுக்கே சர்க்கரை வியாதி வருது. முன்னாடிலாம் 30 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி இந்த ஆட்டோமியூன் டிசீஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, எஸ்எல்இ, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் இந்த 30 வயசு to 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறையா வருது. ஸோ அதாவது டிஸ்ட்ரக்டிவ் டைப் ஆஃப் டிசீஸ், ஒரு மனிதரை அழிக்கக்கூடிய வியாதிகள் வந்து இப்போ அதிகமாக வருது பர்சன்டேஜ் வைஸ். கேன்சர் அப்படிலாம் ரொம்ப ரேர் டிசீஸ் முன்னாடிலாம், இப்போலாம் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நாட்பட்ட வியாதிகள் தான் ரொம்ப காமனாக இருக்குது. இப்போலாம் சளி, இரும்பல், காய்ச்சல் அப்படிங்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. எடுத்த உடனே எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சக்கரை வியாதி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ உடலில் நிறையா பிரச்சனை இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ
1: நிறைய விஷயங்களை வந்து இப்போ இருந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி மேஜராக இருக்கிற ஒரு பிரச்சனையாக சளி, காய்ச்சல், இரும்பல் தான் வந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கி சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து பகிர்ந்துருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரும்போது இந்த உடல்நல பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. பாட்டை கேட்டுருங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி மனமே நலமாவில் என்ன ஒரு விஷயம் வந்து பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, அதாவது மன அழுத்தத்துலேருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து சொல்ல போகிறேங்க. அதாவது குளிக்கிறது, நல்லா ஒரு பச்சை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் வந்து குளிக்கிறது நம்ம உடலை மட்டுமே வந்து சுத்தம் செய்கிறது இல்லைங்க, நம்மளுடைய மனதையும் நரம்பு மண்டலத்தையும் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துருக்கு. அதாவது ஒரு அஜித் சார் மூவியில் ஒரு காமெடி வரும் இல்லைங்களா, அப்போ வந்து கருணா சார் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகவே ஆகாது, வந்து அந்த கண்ணாடியை திருப்பினதும் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அது வந்து ஒரு காமெடியா இருக்கும் இல்லைங்களா. அது எப்படி கேட்பாங்க, கண்ணாடி திருப்ப

போனால் எப்படி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி, எப்படி குளிச்சா நம்மளுடைய மன அழுத்தம் வந்து போகும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதாவது நம்ம மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்ம உடலில் கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகுங்க. இப்போ நம்ம வந்து விதவிதுப்பான நீரில் குளிக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து தளர்வடைஞ்சு இந்த கார்டிசோல் அளவு தானாக வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து மன அழுத்தத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த ஹார்மோனை சமமாக்கிறது மூலிமா நம்ம வந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளிவர முடியும். அடுத்ததாக நம்ம நரம்பு மண்டலத்தில் இரண்டு நிலைகள் வந்து இருக்குங்க. மன அழுத்தம் வரும்போது உடல் பதற்றம் அடையக்கூடிய நிலை, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உடலை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. தண்ணீர் நம்ம உடலில் படும்போது நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப அமைதியாகி போகுதுங்க. இதனால் ரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் இதய துடிப்பு சீராகுது, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அமைதியான நிலைக்கு வந்து போகிறோம். இன்னொன்று குளிக்கும்போது நம்ம மூளையில் சில வேதிப்பொருட்கள் வெளியாகுதுங்க. ஒன்று என்டார்பின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மன அழுத்தத்தையும் உடல் வலியையும் குறைக்கக்கூடிய இயற்கை நிவாரணி. அதுக்கப்புறம் டோபமைன் செரோட்டோனி, இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்வை தருங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த குளிக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது? அதாவது நார்மலாக நிறைய பேர் வந்து போயிட்டு ஒரு ரெண்டு டப்பா தண்ணியை வந்து அப்படியே மேலே வந்து ஊற்றிட்டு வந்துருவாங்க. ஸோ இதனால் இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா இல்லைங்க. நல்லா ரிலாக்ஸாக ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து பொறுமையாக குளிக்கும்போது இவ்வளோ மாற்றங்கள் நம்ம உடலில் வந்து ஏற்படுது. அதனால தான் எங்கே போகிறதுனாலும், அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதுனா கூட குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம உணர முடியும். இதே மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போனோம் அப்படின்னாலுமே குளிச்சுட்டு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கிறவங்க நல்லா ஒரு 20 நிமிஷம் குளித்தாங்க அப்படின்னா அந்த மன அழுத்தம் கட்டாயமாக வந்து போகும் அப்படின்னே சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லோரும் கேட்டுருங்க.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. அவங்க கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் இப்போ வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பழங்காலத்து வைத்திய முறைகள், உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அப்படி நம்ம கூட பனமரத்து பட்டியலேருந்து சுமதி அக்கா இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து பேசலாம். அக்கா, இப்போ வந்து காய்ச்சல் அப்படின்னா பெரியவங்க எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம்க்கா?
7: இது செம்பருத்தி பூவும் போட்டு குடிக்கலாம்.
6: காய்ச்சலுக்கு செம்பருத்தி பூ போட்டு குடிக்கலாமாங்கக்கா? அது நல்ல பலன் தருமாங்கக்கா?
7: காய்ச்சலுக்கும் குடிக்கலாம். இந்த உடம்பு சோர்வு, கை கால், ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப சோர்வாகவே இருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குடிக்கலாம்.
6: அதாவது வயதானவங்க அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, காய்ச்சலை தாண்டி சோர்வு இருந்துச்சு அப்படின்னா செம்பருத்தி பூ டீ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. அக்கா, இந்த செம்பருத்தி பூ கூட இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா, இல்லை வேற இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அக்கா?
7: அப்புறம் ஜீரகம், கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம், இல்லைன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா, அதாவது நோய்க்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அதிகம் போக தேவையில்லை.
6: கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போகக்கூடாதுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூ டீ பற்றி சொன்னாங்க. செம்பருத்தி பூவை ஆரோக்கியத்தில் ஆட் பண்ணிக்கிற ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய உணவு முறைகளில் ஆட் பண்ணிக்கிற ஒரு விஷயம், அதாவது இந்த செம்பருத்தி பூ டீயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்கள் வந்துருக்குங்க. ஒன்று, ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி இருந்தது அப்படின்னா செம்பருத்தி டீ அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான இயற்கையான மருந்து அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதை தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் சீராகி இதய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதே மாதிரி கெட்ட கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கும் இந்த செம்பருத்தி டீ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் உடையதுங்க. அதாவது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட, அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை வந்து உயர்த்தும். அதனால் இந்த செம்பருத்தி பூ டீயை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த செம்பருத்தி பூ டீயை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லிவரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், செரிமானம் அதுக்கப்புறம் மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய இந்த செம்பருத்தி டீயை எல்லாருமே வந்து தினமும் இப்போ நிறைய டைம் வந்து டீ வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 4 முறை 5 முறை குடிப்பாங்க, அதில் 1 முறை செம்பருத்தி பூ டீயாக வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த நேரத்தில் உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி உடற்பயிற்சி பண்ணுறவங்க மேக்சிமம் வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த உடற்பயிற்சியை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு

கெயின் ஆகும். ஆனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பசியை கட்டுப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஜிம்முக்கு போகிறவங்களே ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் முட்டை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தேர்வாக அந்த முட்டை வந்து இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, பன்னீர், சோயா இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து தசைகளை வந்து வலுவாக்கி கொழுப்பை எரிக்கிறதுக்கு வந்து உதவுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறு தானியங்கள், வெள்ளை அரிசிக்கு பதிலாக கம்பு, திணை, வரகு, குதிரவாளி, ராகி போன்ற சிறு தானியங்களை உணவுகளில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெய் எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பாதாம், வால்நட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு உணவு முறைகளை எடுக்கலாம். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை இனிப்புகள், சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனைவெல்லம் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனைவெல்லம் இது வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதுவுமே வெயிட் கெயினுக்கு வந்து ஒரு காரணமாக அமையுங்க. அதுக்கப்புறம் மைதா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொன்னால் பரோட்டா, பிஸ்கட், அதுக்கப்புறம் ப்ரெட்டு, பாக்கெட் உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், சமோசா, வடை, சிப்ஸ் இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கட்டாயமாக தவிர்க்கணுங்க. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், பாக்கெட் ஜூஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். பை பண்ணியர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் டெக் குரு திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்ல போறேன். டெக் குரு நிகழ்ச்சி நீங்க முதல் டைம் கேட்குறீங்களா? அப்ப இதுல என்னென்ன கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் தானே உங்களால் கேட்க முடியும். டெக் குரு நிகழ்ச்சியில் என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எப்படி நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இப்போ வந்திருக்க புது புது விஷயங்கள், அதாவது புது புது கேஜெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற நிறைய விஷயங்கள் பற்றி கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறப்ப பேசிக்காக என்னென்ன விஷயம் பார்ப்பீங்க? கேமரா எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து வாங்குவீங்க. டிஸ்பிளே சைஸ்லாம் எப்படி இருக்குது, செல்ஃபி கேமராவில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து வாங்குவீங்கள. இதெல்லாம் தாண்டி அது மட்டுமே போதுமா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில்? மற்ற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன யூனிக்கான ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி எந்த பிராண்டில் இருக்க ஃபோனோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி ஃபோனில் இருக்க ஸ்பெஷல் ஃபியூச்சர், அதாவது ரெட்மி நோட் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைலில் இருக்க சூப்பரான ஹிடன் ட்ரிக்ஸ் பற்றி தான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கிற சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். அதாவது ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு கிடைக்கணும், இல்லை எடுத்துகிட்டு போய் சுற்றி விளைச்சி அப்படியே வந்து தொடர மாதிரி இல்லாமல் டக்குன்னு நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ சூப்பராக இருக்கும்.

தானே ஸ்மார்ட் ஃபோன். அந்த மாதிரி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம்? ஷார்ட்கட் வந்து வாழ்க்கையில் தான் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது மொபைல் யூஸ் பண்ணலாம்ல, இந்த மொபைலில் இருக்க ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அது மொபைலில் இருக்க ஷார்ட்கட்லேயே சைடில் ஒரு மூணு பட்டன் இருக்கும், வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், பவர் பட்டன். இந்த மூணு பட்டனுமே நம்மளால் ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? அந்த ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும், ரெட்மி ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே நிறையா வரும். லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட், டேக் ஸ்க்ரீன்ஷாட், பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட், லான்ச் கேமரா, டர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே லான்ச் கேமரான்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரெண்டு விஷயம் இருக்கும், டபுள் ப்ரெஸ் த பவர் பட்டன் அப்படின்னு கேட்கும், இல்லை டபுள் ப்ரெஸ் த வால்யூம் டவுன் பட்டன் வென் ஸ்க்ரீன் இஸ் லாக்டு அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு கீழே இருக்க டபுள் ப்ரெஸ் வால்யூம் டவுன் வென் ஸ்க்ரீன் இஸ் லாக்டு அதை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன் லாக்காக இருக்கிறப்ப ரெண்டு டைம் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிட்டு அங்கே போய் ஆப்பை தேடிட்டு அப்படி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு டைம் நீங்கள் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே டக்குன்னு கேமரா ஓப்பன் ஆகிடும், இதனால் உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். இதை தாண்டி நீங்கள் பவர் பட்டனை, அதாவது லாக் பட்டன் இருக்குல்ல, அதை ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதே ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ்க்கு வந்துட்டு டேர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே நீங்கள் பவர் பட்டன் ரெண்டு டைம் அழுத்தினாலே போதும், உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது மக்களே. இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட டைமும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சேவ் ஆகும். நீங்கள் போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே தொட்டு இங்கே தொட்டு நவுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்மி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்கள் மட்டும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களை அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இந்த பாட்டு இடம் பெறுமா பெறாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். ஏன்னா உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாப் 10 மியூசிக்கு. இப்போ நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில் மார்க்கெட்டில் புதுசுல என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, உங்களில் யாராவது நல்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு 5G ஃபோன் வாங்கணும், அந்த 5G ஃபோன்ல நல்ல ரேம் இருக்கணும்,

ஒரு டீசென்டான இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கேமராவும் தரமாக இருக்கணும், சார்ஜிங்கும் வந்து பேக்கப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் இது வக்கறையாக கூட. ஆமாம் மக்களே, இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசில் சூப்பராக ஒரு பட்ஜெட்டில் 5G ஃபோன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த 5G ஃபோனோட பிராண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐக்யூ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்த Z9 Lite அப்படிங்கிற ஃபோன் தான் இது. IQOO ஓகேங்களா, Z9 Lite 5G அப்படிங்கிற மொபைல் பற்றி தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. முன்னாடி ஒரு டீசெண்டான ஒரு செல்ஃபி கேமரா, பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனும் நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. முன்னாடி இருக்க கேமரா வந்து சென்ட்ரலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பிராண்டோட பேர் கேட்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு 5G ஃபோன் அப்படிங்கிறது. இந்த ஃபோன் இப்போதைக்கு ரெண்டு கலரில் வந்து அக்வா ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு மைல்டான மின்ட் கலர்லேயும், இன்னொன்று மோச்சா ப்ரௌன் அப்படிங்கிற ப்ரௌன் கலர்லேயும் வருது. ரெண்டுமே பார்க்க லக்ஸரியாக சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபோனில் வந்து பின்னாடி இருக்க டூயல் கேமில் ஃபஸ்ட்டு கேமில் 50 MP ரெண்டாவது கேமில் 2 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே சோனி AI கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால 9 மணி நேரம் நீங்கள் கேம் விளாண்டிட்டே இருக்கலாம், 32 மணி நேரம் சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணலாம், 23 மணி நேரம் ஏதாவது படத்தையோ இல்லை பாட்டையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலாம், 84 மணி நேரம் பாட்டு மட்டுமே கேட்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா மக்களே? இதில் வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டுலாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்க ஒரு ஃபோன் வாங்கணுன்னா குறைஞ்சது ஒரு 50,000, 40,000 இல்லை 60,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர ஃபோனில் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது பட்ஜெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் வந்து டூயல் 5G சிம் சப்போர்ட் பண்ணும், அதனால் சூப்பராக இருக்கும், ரெண்டுமே செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 6GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு 6GB வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக வாங்கிக்கலாம். நீங்கள் 6GB ரேம் மட்டும் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 6GB கூட நீங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சூப்பர் திவாகர். ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் ரொம்பவே முக்கியம். எனக்கு ஒரு ஃபோன் வாங்கினா 1 வருஷத்துக்கு மேலேயே சாஃப்ட்வேர் அப்டேட் வரமாட்டேங்குது. இந்த ஃபோனில் எத்தனை வருஷம் இருக்கோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஃபோனில் வந்து 14 ஃபன் டச் OS அப்படிங்கிற ஒரு OS யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 14 OS-ஆக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து அப் டு 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அப்டேட் வந்து 3 வருஷம் வரைக்குமே வரும் அப்படிங்கிறத இந்த ஃபோனோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்டேட்டை பற்றிலாம் அவ்வளோக்கா ஃபீல் பண்ண வேண்டாம். மற்றபடி பட்ஜெட்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, பட்ஜெட்டுங்கிறீங்க, என்ன ரேட் வருது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதைக்கு தற்போதைய விலையாக இந்த மொபைல் வந்து 11,498 ரூபாயில் இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் அமேசானில் போய் வாங்கிக்கலாம் மக்களே. இந்த விலை மேலே கீழே கொஞ்சம் ஏறலாம் குறையலாம், பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து இந்த ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான், மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம் என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much, three much.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட. இன்னைக்கு நம்ம கூட சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் மற்றும் கத்துக்கோ கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிட்டடோட MD ராகவேந்திரன் தான் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போற மக்களே, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோனில் சமீப காலமாக சம்மந்தமே இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, எப்படின்னே தெரியல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப கடைசியாக வந்து என்னோடய ஃபோனை எங்கள் அண்ணா குழந்தைகிட்ட மட்டும் தான் கொடுத்தேன். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுனே தெரில, வர ஆப்ஸ்லாம் இர்ரெலவெண்ட்டாகவே இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்?
1: சீரியஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் பார்க்குறீங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வாட் எவர் இட் இஸ். அதே மாடல், அதே மொபைல், அதே வேரியண்ட், அதே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் மூலையில் காட்டும். எப்படி எக்ஸாக்டாக காட்டுதுன்னா, ரெண்டுக்கும் நீங்கள் ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது பாசிபிள்னா அப்போ பேங்கிங் டீட்டெயிலும் போகிறதுக்கு பாசிபிள். அதுக்காக கம்ப்ளீட்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போயிடும்னு சொல்ல வரல. அப்போ தெர் இஸ் லீக்கேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளார இன்டீரியராக கனெக்டிவிட்டி SEO சொல்லப்படக்கூடிய சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஏதோ ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அது கிளியர் கட்டாக அங்கே தெரியுது. இதே கனெக்ட் இதுக்கும் இருக்கும். இதுக்கெலாம் நம்ம ஆப்டே பண்ணலையே, டிக் பண்ணவே இல்லையே, இந்த ஆப்பே என்கிட்ட இல்லையேன்னு அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா அந்த குழந்தை விளையாடி இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எடுத்து அப்படியே குழந்தைங்கிட்ட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா மொபைலையும் கொடுக்கக்கூடாது. அது கூடாதுன்னா கூடாதான், அது நீங்கள் 1000 காரணம் சொல்லிக்கலாங்க. நீங்கள் எப்படி ஒருத்தரை சரக்கடிக்கிறாருன்னா, அது சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷ்னல் ட்ரிங்கர்னா, அவர் என்னமோ நாட்டுக்காக குடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவருக்கு தான் அவர் குடிக்கிறார். அதுக்கு காரணம் வித விதமாக சொல்லிக்கிறார், அவ்வளோதான். அவர் அப்படி இல்லாமல் இருக்க முடியுமானா முடியும், அது தனி மனித ஒழுக்கம், அந்த கண்ட்ரோல், அதை வச்சு தான் வருது. குழந்தைக்கு டைம் நிறைய கொடுத்தீங்கன்னா அது மொபைல் கேட்காது, அது ஒன்றுமே பண்ண சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்க தரையில் விளையாண்டா பிடிக்கல, வெளியில் விளையாண்டா பிடிக்கல, தெருவில் விளையாண்டா பிடிக்கல, மண் கல் மழை சூடு நெருப்பு ரத்தம் இது எதுவுமே பார்க்காம குழந்தை வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே அப்போ அதுக்கு நீங்கள் மொபைலை தான் கொடுப்பீங்க. அவங்கள இயற்கையோடு அவங்கள குழந்தைங்களாக விட்டுட்டிங்கன்னா அவங்களா கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க, ஒன்று ஒன்றா கற்றுப்பாங்க. இல்லை மொபைலை கொடுக்குறீங்கன்னா சுயமாக சிந்திக்க தெரியாது குழந்தைக்கு, எதாக இருந்தாலும் மொபைலோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய போகிறோம், சாப்பிட்றதுக்கு போகிறோம், ஃபேமிலியாக உட்காடுறாங்க, சாப்பிட மாட்டாங்க, முதல்ல ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமாக அவங்க மைண்டில் உட்காந்துருக்கு. இது யார்கிட்டருந்து கற்றுக்குறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டிருந்தான் கற்றுக்குறாங்க, வேறு எங்கேயும் கற்றுக்கல. வீட்டில் என்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் வரும். அது பெண்களை மதிக்கிறதாகட்டும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், பெரியவங்களுக்கு மரியாதை, பொய் சொல்லாமல் உண்மை பேசணுங்கிறது, அதே மாதிரி தான் மொபைலும். வீட்டில் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் வரும். அது காரணம் நீங்கள் 1000 சொல்லிக்கிட்டால் கூட எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு குழந்தைக்கு புது மொபைல் வாங்கி ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண வைங்கன்னா சொல்லலை. டெக்னாலஜியை வச்சு குழந்தையுடைய படிப்பு தடப்படாமல் பார்த்துக்கங்கன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் கூட இருங்க, உங்கள் லேப்டாப்பை கொடுங்க, மொபைலில் கொடுங்க, வசதியை பொறுத்து டிவிலேயே கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட வசதியை காட்டுறதுக்காக குழந்தைக்கு மொபைலை கொடுத்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு குழந்தைன்னா அடம் பிடிக்குது இல்லையா, அது பாசிபிள்லாம், இதுவும் பாசிபிள் தான். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இப்படிலாம் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், அடிக்ஷனுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய குழந்தைங்களை என்ன பண்ணிருக்கணும், அவங்க மார்க் வாங்குறாங்க, படிச்சிடுறாங்க, 2 மணி நேரம் படித்தாங்கன்னா நான் 1/2 மணி நேரம் மொபைல் தரேன் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா, அந்த 1/2 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தயவு பண்ணி மானிட்டர் பண்ணுங்கள். 1000 ஆப் இருக்குது, நான் சேஃபாக அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன்னு சொன்னால் கூட அதில் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், 2 ஒன்று அது வார்னிங் கொடுக்கும், இல்லைனா பின் நம்பரோ பாஸ்வேர்டோ கேட்கும். இது ரெண்டை தாண்டி உள்ளேருந்து ஒரு கை வந்து ஒன்றும் பிடிச்சிட போகிறதுங்க. அதனால் இது ரெண்டையும் உங்களோட சூப்பராக உங்கள் குழந்தைய குறைக்க தெரியும். அது என்ன சொல்லுன்னா, டூ யூ விஷ் டூ அப்படின்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தா ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். பெரிய லெவல் செக்யூரிட்டிலாம் அது ஒன்றுமே கிடையாது. நம்ம 16-bit ஹெக்ஸாடெசிமல் கோட்லாம் போட்டு அது ஒன்றும் லாக் பண்ண போகிறது கிடையாது, அது நமக்கும் பிடிக்காது, அது போட மாட்டாங்க ஒரு பேரண்ட், ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க பாஸ்வேர்டு, அதனால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வைக்கிறதுல என்ன ரீசன்னா, 1/2 மணி நேரம் டெய்லி விளாட்றாங்கன்னா அந்த அல்காரதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகே 1/2 அவர் விளாட்றாங்க, அப்போ என்ட்ரி ஆகுது, அப்போ கரெக்டாக 25 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க, கொடுத்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க, இன்னொரு 1/2 அவர். இப்படி தான் அடிக்ஷனுங்கிறதுக்குள்ளார மக்கள் முதல்ல வராங்க. அது குழந்தைக்கு முதல்ல மைண்டில் பதிவு ஆகிடுச்சுன்னா அது ரெகுலராக அதை பண்ண பிடிக்கும்.
0: அப்போ நம்ம குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைகிட்ட மொபைல் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ தான் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ராகவேந்திரன் சார் சூப்பரான ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. இதே தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களுக்கான அருமையான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரேன் கூட.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டே ஜாலியா நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு சூப்பரான தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன அட்வைஸும் கேட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றப்ப கொஞ்சமாவது நாமளும் அதை பண்ண ட்ரை பண்ணும். அப்பதான் நம்ம லைஃப்லயுமே ஒரு நல்ல சேஞ்ச் வரும். இதே தொடர்ந்து இப்ப நீங்க ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இது வரைக்கும் சோனா எஃப்எம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஓட் பண்ற பாட்டை தான் எடுத்து வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த பாட்டை நீங்க டாப் 10 மியூசிக்ல கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா போன் எடுங்க, 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு டைப் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல நார்மல் மெசேஜ்லயோ உங்க பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் மூணு போட்டு இது எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அனுப்பீங்கன்னா போதும். இதுவுமே வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இடம் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் கேட்க பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கூகுள் அக்கௌண்ட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். உங்க கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மட்டும் இருந்தா போதும், உங்களோட போனோட பாதி டேட்டாஸ் உங்க கூகுள் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட போன் நம்பர்ஸ் கூகுள் அக்கௌண்ட்ல சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட போட்டோஸ் கூகுள் போட்டோஸ்ல சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட இமெயில்ஸ் முக்கியமான இமெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஜிமெயில் இருக்கும், உங்களோட டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கூகுள் கிளவுட் டிரைவ்ல இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே உங்களோட கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இருந்தாலே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்ப நாம எந்த அளவுக்கு அந்த அக்கௌண்ட்டை செக்யூர்டா சேஃபா வச்சிருக்கணும் தெரியுமா, அதை நம்ம ரொம்பவே பொறுப்பா பத்திரமா பாத்துக்கணும். அதுதான் பாத்துக்கிறதுக்காக நான் இதுக்கு முன்னாடியே டெக் குரு நிகழ்ச்சியில பாஸ்வேர்டு எப்படி மேனேஜ் பண்றது, 2-step வெரிஃபிகேஷன்லாம் எப்படி போட்டு நம்ம செக்யூர்டா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு இடத்துல யூஸ் பண்றீங்க, லாகின் பண்ணி யூஸ் பண்றீங்க, உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்னே வச்சுப்போமே, கம்ப்யூட்டர் சென்டர் போறீங்க, உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் கூகுள் டிரைவ்ல இருக்குங்கிறதுக்காக நீங்க கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்றீங்க, லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமே வந்துட்டீங்க. அந்த டிரைவ்ல தான் நிறைய மோஸ்ட் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கு. யாராவது அதை பார்த்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அது போனது போனது தான், அதனால அதை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. இந்த மாதிரி ரிஸ்க் எதுக்கு நம்ம விடணும், அப்போ நம்ம போகிற இடத்துல லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வரணும், அப்படி பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னாலே பெரிய பிரச்சனை தான். இதுக்கு நம்ம பண்ணாமல் வந்துட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பயப்படாமல் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. நீங்கள் லாகின் பண்ணியிருக்க டிவைஸில் இருந்து வேற எங்கேயாவது லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமல் வந்திருக்க அக்கௌண்ட்டை நம்மளால் லாக் அவுட் பண்ண முடியும், நம்மளால் அந்த டிவைஸ்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் போய்க்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி பக்கத்தில் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த செக்யூரிட்டியை தொட்டுட்டு அப்படியே அந்த கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா யுவர் டிவைசஸ் வென் யூ ஆர் சைன்ட் இன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோனில் இல்லை எத்தனை கம்ப்யூட்டரில் எத்தனை டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காட்டும். என்னென்ன ஃபோன் அப்படிங்கிறதையுமே காட்டும், ஃபோனா லேப்டாப்பா அப்படிங்கிறத தெளிவாக காட்டும். அதுக்கு கீழே ஃபைண்ட் அ லாஸ்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆல் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டு உள்ளே போங்க. அதை தொட்டு உள்ளே போன உடனே நீங்கள் எத்தனை டிவைஸில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு சைன் அவுட் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டிவைஸில் இருந்து அந்த உங்கள் கூகுள் அக்கௌண்ட் சேஃபாக ரிமூவ் ஆகிடும். இவ்வளோ தான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அடுத்த டைம் எங்கேயாவது போய் லாகின் பண்ணிங்கன்னா மறக்காமல் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. மக்களே, இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணும். இதைத் தொடர்ந்து உங்களிடமிருந்தும் டெக் குரு நிகழ்ச்சியிலிருந்தும் விடைபெறுவது திவாகர். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: இந்த வீக்கெண்ட்லாம் வந்தாலே ஜின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் வந்துருச்சு. அதுதான் வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ எல்லாரும் உங்கள் வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ண பிளான்லாம் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீக்கெண்டை சேஃபாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வைரலாக செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
0: குரு. ஸோ பிரதீபா, இன்னைக்கு எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. நீங்களே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு அடடே அப்படியானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாமா?
1: கண்டிப்பாண்ணா.
0: ஓகே ஓகே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும்
1: பிரதீபா இன்னைக்கு பேச வந்திருக்கோம்.
0: ஆமா, பேச வந்திருக்கோம். பிரதீபா, நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம நேயர்கள் கிட்ட
1: ஒரு கேள்வி கேட்போம்ல,
0: அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள்ட்ட கேட்கலாமா?
1: கண்டிப்பா.
0: அதாவது சின்ன வயசுல நீங்க பயங்கரமா குறும்பு பண்ணி உங்க வீட்டுல அடி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா எந்த குறும்பு பண்ணி அடி வாங்கினீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
1: கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்க எந்த விஷயத்துக்கு அடி வாங்கினீங்கன்னு எங்க கிட்ட சொல்லுங்க.
0: அதாவது குறும்பு பண்ணி அடி வாங்கினீங்க அப்படின்றத எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க எங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரதீபா, நீங்க உங்க வீட்டுல குறும்பு எல்லாம் பண்ணி அடி வாங்கிருக்கீங்களா?
1: கண் நிறைய வாங்கியிருக்கேன்னா சொல்லவே நான் ஏகப்பட்டது இருக்கு
0: சொல்லவா?
1: ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் அரிசி சாப்பிடுவேன்.
0: அரிசி சாப்பிட்றதுனால அடிச்சாங்களா?
1: ஆமா, அரிசி சாப்பிட்றதுனால நான் அடிச்சு எனக்கு சூடு வச்சு எல்லாமே பண்ணாங்க, ஆனா நான் சாப்பிட்டு தான்
0: இருக்கேன். ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து என்னதான் அம்மா வந்து செல்லமா அடிச்சாலும் அந்த மாதிரி இன்னும் ஓடுறது இல்லை அந்த ஒரு ஹாபிட்டே. ஸோ பிரதீபா வந்துட்டு அரிசி சாப்பிட்டே வந்து அம்மா கிட்ட அடியெல்லாம் வாங்கினாங்களா? அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல பயங்கரமான குறும்பெல்லாம் பண்ணி எந்த விஷயத்துக்காக பயங்கரமா அடி வாங்கினீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குடிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன வயசில் நீங்கள் அதிகமாக குறும்பெல்லாம் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ சின்ன வயசில் அதிகமான குறும்புகள்லாம் பண்ணி வீட்டில் எப்படி அடி வாங்கினீங்க, அதாவது எந்த குறும்பு அதிகமாக பண்ணி வீட்டில் அடி வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வியை நம்ம கேட்ட உடனே இதை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க, கண்டிப்பாக நான் இது வாலிப வயசுக்கு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து வார வாரம் ஃப்ளைட் வர மாதிரி வார வாரம் சனிக்கிழமையான நம்ம ஷோக்கு வந்துடுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட அவங்களே சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஹாய்
6: ஹாய், வணக்கம் மக்களே, வணக்கம் குரு, எப்படி இருக்கீங்க?
5: ஐ எம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: நிறைய
5: குறும்பெல்லாம் இருக்கும்ல, டிவி வந்து மாத்திக்கிட்டே இருந்தா டிவி ரிமோட் கெட்டு போச்சு, எங்க பட்டு நடிச்சு போவாரு.
6: ஓகே, நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லுங்க பிரதீபா.
7: நான் வந்துட்டு சின்ன வயசுல அந்த ஆன்ட் ஸ்பெல்லிங் இருக்குங்கல்ல, ANT, நான் ANTன்னு சொல்லுவேன், ஆனா அது ஆன்ட்ன்னு சொல்ல மாட்டேன், வேற ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவேன்னா அதுக்கு சமய அடி வாங்கியிருக்கேன்.
5: ஓகே ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க.
6: சரி, நான் சொல்லட்டுமா? ஒரு டைலாக் மாதிரி இருக்கும், வயசானாலும் உன்னுடைய குறும்பும் குழந்தைத்தனம் மட்டும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சில சில குறும்புகள் வந்துட்டு இப்ப வரைக்குமே பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நான் சின்ன வயசுல பண்ணேன் அப்படின்னா, இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் பூஸ்ட் டப்பாலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? எஸ், அதை வந்துட்டு பால்லையோ இல்லை சும்மாவோ சாப்பிட்றதுக்கு பதில நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தினம் தானே சாப்பிட்றதுக்கு பதில நான் ஒரே நாளே காலி பண்ணுவேன். இதுக்கு எங்கள் அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன்.
5: நீங்க மட்டும் இல்லை, நான் பண்ணியிருக்கேன்.
6: ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் அடிக்கடி சின்ன வயசுல வந்துட்டு கொஞ்சம் லீவ் போடுவேன், கொஞ்சம் இந்த டெஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம். பட் இப்போலாம் நான் சொல்றதை வச்சுட்டு நீங்க யாரும் அந்த மாதிரி லீவ் போடுறாதீங்க. பட் அந்த மாதிரி இல்லையா, அம்மா எனக்கு ஃபீவரா இருக்குமா, அம்மா எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். அந்த 9:00 காண உடனே அப்படியே பெட் அவுட் எழுந்துட்டு ஜாலியா கடந்து,
5: அதுக்கப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க,
6: இன்னைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்கு அதனால லீவ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் சும்மா சும்மா இந்த பென்சில் டப்பா பேனா இதெல்லாம் வந்துட்டு சும்மா சும்மா வாங்கிட்டே இருப்பேன் நான். அவனுக்கு எத்தனை வாரத்துக்கு 3 வாங்கட்டுமா இல்ல வாரத்துக்கு 5 வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு அந்த சிவி சிவி சிவி சிவி அந்த இந்த பாலில் போட்டு வச்சா அதில் வந்துட்டு ரப்பர் உருவாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா?
5: அதை நம்பி நீங்களும்
6: திருவி சிவி சிவி சிவி நான் அதில் போட்டு போட்டு வைப்பேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறையவே திட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் குறும்புன்னு எதுவும் சொல்ல முடியாது, பட் ஆனால் எங்கள் அம்மா கிட்ட அதிகமாக அடி வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்குமே நல்லா வராது. இப்போ வரைக்கும் லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஜ்குமார் என்னக்கா இது ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ

0: வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் வராது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஸ்கூல்ல வந்துட்டு அப்ப 2 times எழுதுவாங்க. அப்போ இப்பெல்லாம் 1 time அந்த மாதிரிதான். முதல்ல ரீடிங்ஸ் ஒர்க் அதிகமா கொடுத்துறாங்க, எனக்கு அப்ப ரைட்டிங் ஒர்க் அதிகமா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 4 times எழுதுவாங்க, 5 times எழுதுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு 2 times எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ஒரு ஒரு க்வெஸ்சனும் பெருசாக இருக்கும். ஆனால் நானும் எழுதுறேன். எங்கள் அம்மா ஒரு ஒரு பேஜையும் கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு செம்ம இதாகிடுச்சு. அப்புறம் அழுதுகிட்டே தூக்கத்துலேயே அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆனாலுமே கூட ஸ்கூல்லையும் அடி வாங்கியிருக்கேன், அம்மாக்கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இது குறும்பு இல்லை, பட் முன்னாடி சொன்னதெல்லாம் குறும்பு. இது ஒரு சின்ன ஒரு இது.
1: விஜயகாலம் அடி வாங்காத இடமே கிடையாது. அந்த குறும்பு பண்ணி அடி வாங்கியிருக்கேன்,
0: டிசைன் டிசைன்லாம் அடி வாங்கியிருக்கேன். எதெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்துலேயும் வாங்கி வச்சிருக்கேன்.
1: ஓகே ஓகே. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலிங்காக வந்துருக்குல்ல. ஸோ இப்போ
0: ஜாலியாக இருக்கச்சா, மத்திலெல்லாம் அடிச்சிருக்காங்கடா அப்படின்லாம் இருக்கும். கரண்டி கம்பிலெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். அதுவும் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த காலையில அந்த தலை ரெட்டை சட்டை பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்ப வரும் பாருங்க எங்க அம்மா இந்த பக்கம் நெல்லடி இந்த பக்கம் நெல்லடி இப்படி தலையை தூக்கிடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது, அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி அந்த அப்படியே முன்னாடி பிடிச்சி இப்படி எழுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய சட்டைகள்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு மறுபடியும் பின்னி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எப்படி 2 times 3 times எங்கள் அம்மா கிட்ட பின்னிட்டு தான் போவேன். ஆனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகள்லாம் பண்ணியிருக்கேன்.
1: ஓகே ஓகே. எல்லாம் கேட்கும் போது எனக்கே வந்து செம்ம சிரிப்பாக இருக்கு. இப்போ விஜய் பிரேகா சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களாம் அவங்களோட சின்ன வயசில் நிறைய குறும்புகள்லாம் பண்ணி வீட்டில் அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பயங்கரமான குறும்பெல்லாம் பண்ணி அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்த குறும்புக்காக அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7-0-107 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் எங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டுப்பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: டூ மச்,

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட் ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட் ஓரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
6: குரு. என்ன பிரதீபா, தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து பேசிட்டீங்க போல.
5: லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வாகை சுடுவோம்.
6: ஓகே ஓகே, வாகை சுடுவா. நம்ம திங்கக்கிழமை கேம் விளாண்டுக்கலாம். இப்போ இது வாலிப நிகழ்ச்சியில் நம்ம பேசிடலாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி வந்து நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமான குறும்பெல்லாம் பண்ணுவீங்கள்ல, அப்படி குறும்பு பண்ணி வீட்டில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கிறீங்களா, அப்படி அடி வாங்கினீங்க அப்படின்னா எந்த குறும்பு பயங்கரமாக பண்ணி அடி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
5: 9787070 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போங்க.
6: சொன்னீங்கன்னா அப்படின்னா அதை கேட்டு நாங்களுமே பயங்கர ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதீபா, இந்த மாசம் என்ன மாசம்னு உங்களுக்கு தெரியுமா?
5: இந்த மாசம் என்ன மாசம்? ஆடி மாசம்.
6: ஆடி மாசம், ஆமா ஆடி மாசம்னா ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆடி மாசத்துல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, நிறைய ஸ்பெஷல் இருக்கு. இருந்தாலும் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, என்னது கெஸ் இருக்கா?
5: என்ன கெஸ் தெரியலீங்களே. தேங்காய் சுடுறதுனால?
6: தேங்காய் சுடுவாங்க, அது ஓகே. தேங்காய் எதுக்காக சுடுவாங்க?
5: தேங்காய் வந்து எதுக்காக சுடுவாங்க? நம்ம எல்லாம் சாப்பிடணும்
6: இல்ல, அதுக்கு முன்னாடி சாமிக்கு படிப்பாங்க.
5: சாமிக்கு படிச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிடணும்.
6: இப்போ வந்து கோயில்ல ஆடி ஆடி ஸ்பெஷலா அம்மன் கோயில் எல்லாமே வந்து பயங்கர ஸ்பெஷலா தானே வந்துருக்கு. இப்போ ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் வந்துட்டா சொல்லவே தேவையில்ல. எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு வார வார வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு பொங்கல் வைக்க கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் எல்லாம் வைப்பாங்கல்ல. இப்போ வெள்ளத்தோட உற்பத்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாயிருக்கும். ஒரு 40-50% வரைக்கும் வெள்ளத்தோட உற்பத்தி அப்படின்றது அதிகமாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிப்பத்தோட வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெள்ளத்தோட உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
5: சூப்பர்ண்ணா,
6: சூப்பர். இது வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நானும் பிரதீபாவும் ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் பயங்கரமாக குறும்பெல்லாம் பண்ணி அடி வாங்கியிருக்கிறீங்களா வீட்டில்? அடி குறும்பெல்லாம் பண்ணி அடி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக அடி வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
5: 9787070 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க.
6: இப்போ 2 பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: குரு. ஸோ பிரதீபா, இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் பயங்கரமான குறும்பெல்லாம் பண்ணி வீட்டில் அடி வாங்கிருக்கிறீங்களா? அப்படி அடி வாங்கியிருந்தீங்க அப்படி

0: நான் எந்த குறும்பு பண்ணி நீங்கள் அடி வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
1: கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்களோட விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க.
0: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பிரதீபா, நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா கலாய்ப்பீங்க, பதிலுக்கு ஃப்ரெண்ட்ஸும் உங்களை கலாய்ப்பாங்கல்ல?
1: கண்டிப்பா நான்
0: அப்படிலாம் கலாய்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: எப்படி இருக்கும் அதெல்லாம் ஆச்சா, ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, என்னன்னா அமெரிக்காவில் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டாரு. கலாய்ச்சதுனாலே இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு.
1: என்ன விஷயம்னா
0: என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். குருவே பிரதீபாவும் அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரதீபா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்ல பயங்கர ரெக்கார்டாக தாடிலாம் வச்சுட்டு இருப்பார், இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து தாடிலாம் இல்லாமல் லைட்டாக இருப்பார். தாடி இருக்கிறவர் வந்து இல்லாத ஃப்ரெண்டை பார்த்து என்ன உனக்கு தாடியே வளர அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கலாய்ச்சிட்டாரு. உடனே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டால் இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த தாடியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த தாடி வந்து பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நின்று இங்கே பாரு நீ என்னை கலாய்ச்சிட்டல, எனக்கு பாரு தாடி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தாக போய் நின்றுட்டாரு.
1: சூப்பர்ண்ணா,
0: சூப்பர். பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி தாடிலாம் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் பயங்கரமாக குறும்பு பண்ணி அடியெலாம் வாங்கிருக்கிறீங்களா? அடி பயங்கரமாக குறும்பு பண்ணி வீட்டில் அடி வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா எந்த குறும்புக்காக பயங்கரமாக அடி வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கே கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
1: 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் உங்களோட விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.
0: ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் எங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு. இன்னைக்கு நாம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், என்னன்னா நீங்க சின்ன வயசுல எந்த விஷயத்துக்கு எந்த குறும்பத்தனத்துக்கு அடி வாங்கியிருக்கீங்க, அது என்ன குறும்பத்தனம் அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. இன்னைக்கு நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும்.
0: ஓகே அம்மா, இன்னைக்கு என்ன கேம்?
1: யார் பேசுறது?
0: பிரதீபா அம்மா.
1: கிராமத்துக்குள்ளாங்க அதே மாதிரி நாங்க ஏதாவது கடையில வாங்கிட்டு வர பொண்ணாட்ட அத போய் எங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கிட் பண்ண மாதிரி ஏதாவது வாங்கிட்டு கடையிலயே இல்லப்பா அந்த கிராமத்துல அப்படி செய்வோம். தேங்காய் துண்டு வாங்கிட்டோம்னா ஓரம் ஓரமா கடிச்சு கடிச்சு தின்னுட்டு சின்ன துண்டா தான் கொண்டாந்து கொடுப்போம். ஏன்னா இதான் கட் பண்ணி கொடுத்தாங்க
2: அடிச்சிருவாங்க.

0: ஓகே ஓகேமா, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி சாமி,
0: நன்றி நன்றி
1: நன்றி சாமி.
0: ஓகே, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க சின்ன வயசில் என்ன மாதிரியான குடும்பங்கள்லாம் பண்ணி வீட்டில் அடி வாங்கினாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இப்போ சின்ன வயசில் ஒரு சில பேர் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, வீட்டில் கடைக்கு போயிட்டு நீ இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு போனோட்டி நம்ம மனசு மாறி போயிடும், மாறி போய் நமக்கு பிடிச்சதை வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்கன்றதே மறந்து அந்த பொருள் கடையில் இல்லை அப்படின்றதே நம்ம இந்த மாதிரி சொல்லி நம்ம சமாளிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான குடும்பங்களும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ருக்மணி அம்மா மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070778 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்தடுத்து சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாக பேசிகிட்ருக்கோம்.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில அவங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
4: குரு. ஸோ இன்னைக்கு பிரதீபா நம்ம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக குறும்பெல்லாம் பண்ணி அடி வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது குறும்பு பண்ணி அடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்கு.
3: இன்னைக்கு நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம்.
4: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். வணக்கம் தம்பி. திருப்பூர் மாவட்டம் குழந்தைகள் கஸ்தூரி பேசுங்க.
4: கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்கிறேண்ணா.
5: கறியை எல்லாம் கழுவுறதுக்காக பக்கத்துல ஒரு குளம் இருக்குதுங்க. குளத்துல தண்ணி நிறைய நிக்கி அந்த குளத்துல கொண்டு போய் கழுவி வர சொல்லுச்சுங்க எங்க அம்மா. சரி, கொண்டுட்டு போய் கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஞாபகத்துல வந்துருங்க. சரி, இது மாதிரிதான் இருக்குது பரிசல். பரிசல் இதே மாதிரிதான் இருக்குது. ஏன் நாம பரிசல் ஓட்டினேன் அப்படின்ட்டு அந்த கண்ணுக்குள்ள அப்படியே ஊற்றி மேலே நின்றுங்க ஒரு குச்சியில் அப்படியே கண்ணுனேன். அது குளத்துக்கு போயிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு பக்கமா போயிட்டுது தண்ணி. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி தண்ணி நிக்குதுங்க. உயர தண்ணி 50 தண்ணி வேகமா போனது எப்படிங்க? ஒரு பெரிய கருவாலா மரத்துல போய் தங்க அடிச்சுது. அது போகும்போது அது எப்படி தடுக்கிறான்னு எனக்கு தெரியலீங்க. குச்சியில ஒழிஞ்சு விடும்போது மரத்தை ஊட்டி பின்னுக்கு போகாம நேரா போய் அடிச்சு அப்படி கமிட்டுக்குது.
4: அப்புறம் என்னாச்சு?
5: அப்புறம் கமந்தது. அது கமந்தது கொப்பரை விட போயிட்டு நான் தப்பிச்சு ஓடியன்ட்டுங்க. எனக்கு நீச்சல்லாம் தெரியுங்க. அது உள்ள போயிட்டு நான் வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி ஆழத்துல கீழே கிடக்குது கொப்பரை. நீ வந்தா வீட்டுக்கு வந்தா அடி விழுதும் என்ன விடுறது வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்தேங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அடி செம்ம எனக்கு நாம நேரடியா போய் வீட்லயே சொல்லிடல அப்படின்ட்டு வந்தேங்க. வரவங்க அப்புறம் நம்ம என்ன கொப்பரை அப்படின்னு அது
4: தோட்டத்தில்
5: இருந்த ஒருத்தன் நல்ல அப்புறம் போய் கும்பிடிச்சு அந்த கொப்பரையை போட்டு எப்படியோ ஓட்டி விழுத்தாங்க குடிச்சிட்டாரு.
4: நீங்களும் கஸ்தூரி அண்ணா மாதிரி சொல்லணும்
3: நினைக்கிறீங்க. உங்களோட குறும்பு தனதை கேட்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
4: சோ தொடர்ந்து பேசலாம். சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். இப்ப ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தார கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: 7.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
0: குரு. பிரதீபா, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டாப்பிக்ல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க பயங்கரமா குறும்பெல்லாம் பண்ணி வீட்டில் அடி வாங்கிருக்கிறீங்களா? அப்படி அடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எந்த குறும்பு பண்ணி பயங்கரமா அடி வாங்கிருக்கிறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத
3: பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்திற்கும் என்னுடைய சகோதர சகோதரிக்கும் அவங்களுக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கேன், எந்த குறைபாடும் இல்லாமல். அடி வாங்க, விசித்திரமான அடிகள். அப்பா கிட்ட எவ்வளவோ வாங்கியிருக்கேன். நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அவ்வளவு அருமையான அக்கா. அப்பா சாப்பிட சொல்ல அவருடைய பத்துல ரெண்டு பக்கம் ரெண்டு பேருக்கு வைப்பாரு. நான் அக்கா கருக்கிற பக்கத்துல இருந்து கொஞ்சம் இழுத்துவேன். அக்கா பக்கம் என்ன எனக்கு கம்மியா இருக்கு, இவனுக்கு அதிகமா இருக்கு. இப்படி இப்படியே தினம் நடிக்கும். நான் வெளியில ஓடி வந்துடுவேன். நானு அடிச்சிட்டு வெளியில ஓடி வந்துடுவேன். அந்த அம்மா அமைதியா இருப்பாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்தணும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு சீக்காய போட்டுட்டு தண்ணி தூரமா வச்சிருவாங்க. நான் தண்ணி தேடுன்னு கிடைக்காது. அடின்னா அடி, கொஞ்சமான அடி கிடையாது. அப்படி விழு அடி. அந்த ஒரு நாள் ஏன்னா அந்த அம்மா வாசப்படி ஒட்டி வெளியே வர மாட்டாங்க. நான் அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்துடுவேன். அந்த சனிக்கிழமை ஒரு நாள் வாங்கக்கூடிய அடி இருக்கு இல்லையா, வாரத்துல ஆறு நாள் நான் அடிக்கிறேன். அந்த ஒரு நாள் அடி அப்படி விழும். அப்போ யோசனை பண்ணுவேன், பரவாயில்ல அக்காக்கு புத்தி இருக்கு. அவ்வளவு அருமையான அக்கா இன்னைக்கு அப்படியே மாறி போயிருக்காங்க. பணத்தை பார்த்த உடனே அந்த அடி இன்னும் வாழ்க்கையில மண்ணுக்கு போற வரைக்கும் எண்ணிக்கையும் மறைவையும் மறையாது. ஏன்னா சகோதர சகோதரிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்மள கொஞ்சம் கொஞ்சம் விளையாடி இருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க. அப்போ இப்போ உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் நான் இதை பகிர்ந்துகிட்டேன். என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றிண்ணா. தாமோதரன் அண்ணா வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நடக்கல. அந்த மாதிரி தாமோதரன் அண்ணனாகவும் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம அண்ணா மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க?
3: ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க.
0: ஸோ இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்க சின்ன வயசுல உங்க வீட்டுல பயங்கரமா குறும்புலாம் பண்ணி அடிலாம் வாங்கிடுறீங்களா வீட்டுல அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ
6: ஹலோ, வணக்கங்க.
5: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே, ரஞ்சிதாக்கா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கங்க,
5: நீங்க
6: எல்லாம் நல்லா
5: இருக்கீங்களா? எல்லாரும் நலமா இருக்கோம். ஓகே ஓகே, நீங்க சின்ன வயசுல பயங்கரமா குறும்பெல்லாம் பண்ணி அடி வாங்கிருக்கீங்களா?
6: குறும்பெல்லாம் இயல்பா நாங்க பண்ணவே மாட்டோம். அட்டப்பூச்சினா எங்களுக்கு கொஞ்சம் பயம். எங்க அத்தை நான் பாத்துக்கிறேன், காதுல வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு பயம். எங்க அத்தை கிட்ட ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணுவோம். காதுல ஏறிக்கோ, நான் தூங்க மாட்டேன், மடியிலேயே படுத்துக்கிறேன்.
5: வீட்டுல வந்து திட்டிட்டு அடிச்சிருவாங்களா அவங்களே?
6: இல்ல, என்ன வந்து எங்க அத்தைக்கு அவ்வளவு சீக்கிரம் அடிக்கமா.

0: மனசு வராது, இருந்தாலும் உன்னை அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
1: பாருங்க, நீங்க தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அவங்கள.
0: காது வச்சு மூடிக்கிட்டாங்கன்னாதான் அப்புறமா தூங்குவேன் மடியில படுத்து.
1: அன்னைக்கு தூங்க மாட்டீங்க?
0: ஆமாங்க.
1: ஓகே ஓகே, கேட்கும் போது அவ்வளவு காமெடியா டிஃபரெண்டா வந்து இருக்கு.
0: நீங்க இல்ல தூங்கலாம்னா டார்ச்சர் பண்ண மாட்டான், அவங்க காதல வச்சு கைய மூடிட்டாங்கனா தூங்கிடுவேன்.
1: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிக்கா கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: ஓகேங்க.
1: நன்றி.
0: தேங்க் யூங்க.
1: ஆத்தூர்ல இருந்து சரோஜகா கால் பண்ணிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க ஷேர் பண்ண விஷயம், அதாவது அவங்க வந்து குறும்பலாம் பண்ணது இல்லையா, ஸோ அவங்க லைஃப்பில் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ரஞ்சிதாக்கா பேசின மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஸோ நம்ம ரஞ்சிதாக்கா சொன்ன மாதிரி நீங்களும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்தடுத்து சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
0: குரு. ஸோ பிரதீபா, இன்றைக்கி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். எந்த தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக குறும்பெல்லாம் பண்ணி அடியெலாம் வாங்கிடுக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, சோனா எஃப்எம் 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ வணக்கம், என் பேர் நவீனன்.
0: ஹலோ, புரியல. ஹலோ
7: வணக்கம், என் பேர் நவீனன். நான் சேலம் மாவட்டத்துல இருந்து, ஆத்தூர் மாவட்டத்துல இருந்து, புங்கவாடியில இருந்து, புங்கவாடி கிராமத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓகே ஓகே, நவீனன் எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்லா இருக்கேன்.
0: ஓகே ஓகே, நீங்க வீட்ல பயங்கரமா குறும்பலாம் பண்ணுவீங்களா?
7: ஆ பண்ணுவேன்.
0: இன்னும் ஓபனா ஒத்துக்கிட்டீங்க.
7: ஆ பண்ணுவேன்.
0: சரி, எப்ப நீங்க குறும்ப பண்ணி அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ அடி வாங்குனீங்க?
7: எங்க அக்கா வந்து இன்னைக்கு நானே எங்க அக்கா சண்டை போட்டுட்டு இருந்தப்ப என்ன
0: அடிச்சுக்கூடாது. ஓகேவா? அக்கா கூட அன்பா விளையாடணும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஆத்தூர்ல இருந்து நம்ம நவீனன் அவர் கால் பண்ணி, எனக்கு எங்க அக்காவுக்கு பயங்கர சண்டை, நாங்க மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டோம், அதனால எங்க அம்மா வந்து எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட குறும்புகள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பரா வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கலாம், அடிச்சுக்காதீங்க, அன்பா வந்து விளையாடுங்க. அன்பு தான் இந்த உலகத்துல எல்லாமே வந்து. ஸோ அன்பா மட்டும் இருங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னொரு நேரம் இப்போ வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரு யாரு, அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
0: வாலிப வயசு.
8: மாலை
6: வணக்கம் அண்ணா.
8: திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் மோர். நல்லவேளை கனவு கலைஞ்சி இதையாவது சொல்லிச்சுனே.
0: ஓகே ஓகேண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: கிணத்துக்குள்ள போய் அதுக்கு படியும் சரி கரண்ட் மறுபடியும் இறங்கிட்டு

நன்றிண்ணா. இப்போ திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதோ நான் உண்மை கால் பண்ணி அவரு சின்ன வயசுல லைட்டா செஞ்ச குருமை பத்தி சொல்லியிருந்தாரு, அதுவுமே கேட்க செம ஃபன்னா வந்து இருந்தது. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து நம்ம சோசியல் மீடியா கிரியேட்டரோடையும் பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட.

0: ஞாயிற்றுக்கிழமை குரல் சமுதாய வானொலியில்
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாவை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம நேயர்கள் கூடயும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமோ மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம தாமோதிரன் போகிறாங்க. ஸோ இவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமோ பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களுமே லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இந்த இடத்துக்குலாம் போயிருந்தேன், பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களே. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் என்னென்ன மாதிரியான ட்ராவல் பாக்ஸ்லாம் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கீங்க? இன்னும் எந்தெந்த இடங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கீங்க பிரதர்?
2: ஃபியூச்சர் பிளான் நிறையா இருக்குது. இப்போது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக மட்டும் அதிக அதிகம் ஃபோக்கஸ்டனால யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் ரீக்ரூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வீடியோ இப்போ தான் இனிஷியல் போட ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா போயிருந்தேன். என்னோடய கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டு, நான் கேரளா சைடு போகணும்னா Free20 ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவரை பார்த்து அந்த டெஸ்டினேஷன்லாம் பார்த்து தான் போவேன். எதிர்பாராத விதமாக லாஸ்ட் டைம் பாலக்காடில் நெல்லிமதிக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன், சூப்பரான மலை பிரதேசம் கேரளாவில். அப்போ போகிறப்ப எதிர்ச்சியாக அவரை சந்தித்தேன். அவர் பேர் Free20 யூடியூப் சேனல், பேர் வந்து பிரியேஷ். அப்புறம் அவர் கூட ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக மகாராஷ்டிரா போயிருந்தோம், மாத்ரேன்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம். இப்படி நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இருக்கும், அதோட பல மடங்கு வந்து மகாராஷ்டிராவில் அந்த மாத்திரை ஹில் ஸ்டேஷன் எனக்கு சூப்பராக இருந்ததுப்பா. இப்போ டாய் ட்ரெயின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவில் 3 இடத்துல தான் டாய் ட்ரெயின் சொல்லிட்டு அவைலபிள் இருக்கு. ஊட்டியில் ஒரு டாய் ட்ரெயின் பார்த்தீங்களா, பொம்மை ரயில், அது இருக்குது. அடுத்து டார்ஜிலிங், அதுக்கப்புறம் அந்த மாத்ரேன். இந்த மாத்ரேனுமே நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கூகுளில் செலக்டடாக வரும்ல பேஜை பற்றி போகணும், அதில் மாத்ரேன் நோ பொல்யூஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஹில் ஸ்டேஷன் போட்டிருந்தாங்க. நல்லா போய் பார்க்குற ஸ்க்ரோல் பண்ணி இதெல்லாம் எங்கே இருக்குது, யாருக்கு தெரியும், இதெல்லாம் போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அங்கே போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு கிடச்சி போயிட்டு வந்தேன். நல்லா அந்த சூப்பராக இருந்தது.
1: நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக விசுவலைஸ்லாம் பண்ணி பார்க்க முடியுது ப்ரோ, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்களா, அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணி போடுங்க வீடியோஸ்லாம் பார்க்க, நாங்கள் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: குரு. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல நீங்க பயங்கரமா குறும்பு

0: பண்ணி அடியெல்லாம் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில தலைப்பாவே வந்திருக்கே. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ஒரு நெய்யர் பேச போறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சூப்பரா இருக்குண்ணா.

0: விளையாடுவேன், விளையாடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க. அப்புறமா இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து சமத்த தூங்குற மாதிரி நடிச்சிடுவேன். கிடைக்க அவங்களுக்கும் தெரியாது நான் வெளியில போய் பண்றேன்னு அந்த ஸ்டேட்ட பண்ணிருக்கேன். அப்புறமா என்ன பண்ணுவோம், ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆடு எல்லா மாடு யாரு யாரெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களோ அதை அத்தனையும் அவுத்து விட்டுருவேன். வலிக்கும் கட்டி போட்ட அப்படிங்கிறா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். பொண்ணா ரெண்டா பயங்கர சேட்டை குறும்பு அப்படிதான், ஆனா மறக்கவே முடியாது அந்த. அப்புறம் இந்த இது மறந்துட்டேன், எனக்கு பொழுது போல அப்படின்னா அந்த எதிர்க்க ஒரு ஆன்டி இருக்காங்க, எப்ப பாரு நம்மள திட்டே இருப்பாங்க, நான் அவளை பால் போட்டு விளையாடினா சத்தம் கூடாதுன்னு. அவங்க தூங்கும் போது கரெக்டா பெல் அடிச்சு வீட்டுக்கு வந்து
1: கேக்கவே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்றத ரொம்பவே ஃபன்னா வந்து சொல்லியிருந்தாரு, கேட்கவே அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. சோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டரான தாமு பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமோ பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க, ட்ராவல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக ஆயிருக்கு பிரதர். லாஸ்ட்டாக மகாராஷ்டிராவில் ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து போயிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது.
2: அதாவது அங்கே வந்து பொல்யூஷன் எந்த ஒரு டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் மேலே அலோடு கிடையாது, அலோடு கிடையாது. இப்போ வரைக்கும் டாய் ட்ரெயின்றது மேலே ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அந்த ரிக்ஷா இருக்கும் பார்த்தீங்களா, இழுத்துட்டு போவாங்களா, அந்த ரிக்ஷாவும் கழுதை மூலமாக இருக்கல, அந்த மூலமாக தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் அந்த எலக்ட்ரிக்கல் உள்ள ஆட்டோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஒரு ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பரான ஏரியா. இன்னொன்று நான் அந்த ட்ரெயின் ஜர்னி தான் பண்ணியிருந்தேன், அதாவது சேலம்லேருந்து கோழிக்கோடு போயிட்டு கோழிக்கோடுலேருந்து அந்த மாத்திரைக்கு போயிருந்தேன். நான் அவ்வளோ அந்த மகாராஷ்டிரா வழியில் போகிற வரைக்கும் மூணார் தான் பெரிய இடம், ஒரு பச்சை பசுமையாக அழகான இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கோழிக்கோடு டு மாத்திரை மகாராஷ்டிரா போகிற அந்த ட்ரெயின் ஜர்னி இன்னும் பல மடங்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மலைகள், ஒரே பச்சை பசுமையான ஃபால்ஸ், ரிவர்ஸு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேர்னியாக இருந்தது. ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் அது அவங்க கூட வந்தவங்க அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க.
1: ஓகே,
2: கைடன்ஸ் பண்ணாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
1: நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரோ தெரியுது மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் வந்து தெரியுது. கண்டிப்பாக எனக்குமே டைம்லாம் கிடச்சிது அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன், பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். உங்களோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்க பார்க்க தான், ஓ இந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கா, இந்த மாதிரியான இடங்கள்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள், அதை பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் பிரதர். ஸோ இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் பயங்கரமாக குறும்பெல்லாம் பண்ணி அடியெலாம் வாங்கிடுறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நிறைய நேயர்கள்லாம் பேசியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதுக்கப்புறமா ரஞ்சிதா ஆத்தூர்லேருந்து, நவீனன் ஆத்தூர்லேருந்து, அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ஆதனா, வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க சின்ன வயசில் குறும்பெல்லாம் பண்ணியிருப்பாங்களே அதை நம்மக்கிட்ட ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது செம ஃபனியாக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி சூப்பராக போணுச்சு இல்லை பிரதீபா?
3: செம்மையாக போச்சுண்ணா, இது வாலிப வயசு மாதிரி போச்சு.
1: இதுக்கு முன்னாடி எப்படி போணுச்சு?
3: இதுக்கு முன்னாடி அப்படி தான் போச்சு.
1: ஓகே ஓகே. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் வந்துடுச்சு, சண்டே வந்துடுச்சு. ஸோ வீக்கெண்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாம் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையே நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இங்கே இப்போது நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் பாய்
3: பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: சிறகடிக்கும் பறவைக்கு வானமே இல்லை, தன் திறமைகளை நம்பும் பெண்ணுக்கு இந்த உலகமே இல்லை. நாள் முழுக்க ஓடி ஓடி உழைச்சி உடம்பும் மனசும் சோர்ந்து போய் இந்த மாலை நேரத்துல உங்க மனசுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கொடுக்கறதுக்காக தான் இந்த உலகம் உங்களை எவ்வளவு பொறுப்புகள்ல கட்டி போட்டிருந்தாலும் உங்களுடைய கனவுகளுக்காக வானம் எப்பவும் விரிந்திருக்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனைகளை வந்து சிறகுகள் போல விரிச்சு பறக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு. அதுக்காக தான் நான் ராஜ்குமார் வந்துட்டேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்க புன்னகையும் நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளும் இருக்கு. சோ அதுதான் வந்து நிகழ்ச்சியில கேட்டிருக்கேன். பொதுவா பெண்கள்னாலே வந்து தியாகத்தோட வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில கண் விழிச்சதுல இருந்து ராத்திரி அதாவது நைட்டு தூங்க போற வரைக்குமே வந்து கணவருக்கு என்ன பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்கு, மாமியார் மாமனாருக்கு என்ன செய்யணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி பண்ணக்கூடியவங்க தான் வந்து பெண்கள். அவங்களுடைய சந்தோஷத்துல தான் பெண்களுடைய சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஓட்டப்பந்தயத்துல பல நாட்கள் நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? உங்களுடைய ஆசைகள் என்ன, உங்களுக்கு உங்களுடைய மனசுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே பொதிஞ்சு போய் கிடக்கும். அதை என்னைக்காவது நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா? சின்ன சின்ன ஆசைகளா கூட இருக்கலாம். இப்போ ஒரு கப்ல டீ போட்டுட்டு அப்படியே பால்கனியில வெளியில வந்து உட்கார்ந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில இருக்கா அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து இந்த கேள்வி வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்காக வாழ்றதை தாண்டி கடைசியா உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்காக மட்டுமே செஞ்ச ஒரு விஷயம் என்ன? அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் உங்களுடைய ஆசைகளுக்கு உங்களுடைய கனவுகளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எடுத்திருக்கீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஸோ பெண்கள் அப்படின்னாலே வந்து குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் மாறிட்டீங்க. அப்போ உங்களுக்காக நீங்க சந்தோஷமா இருந்த நாட்களை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே அழகாகும். அதனால பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச உங்களுக்காக மட்டுமே இந்த விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன, அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணுங்க. 9787070107 என்ற நம்பருக்கு நேரிலே இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாவை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பொதுவாக கார் ரேசிங், கார்டிங், இது எல்லாமே ஆண்களுக்கான விளையாட்டு அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதுலேயும் சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் அதில் சரி வராதுன்னு சொல்லக்கூடிய பழமை மாறாத இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்களை வந்து உடச்செறிஞ்சி கிரீஸ் நாட்டில் இந்தியாவோட தேசிய கீதத்தை அசாத்தியமாக ஒழிக்க வச்ச 11 வயசு சிறுமியை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிலையும். அட்டிகா மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், காஷ்மீரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த கார்டிங் அப்படின்ற ஒரு ரேஸ் மேல அதீத ஆர்வம் இவங்களுக்கு இருந்ததுனால சர்வதேச ரேசிங் களத்தில் வந்து இந்தியாவுடைய பெயரை வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக 11 வயசுலேருந்தே அசாத்தியமான ரேசிங் பயிற்சியெல்லாம் வந்து மேற்கொள்ள தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சர்வதேச அளவில் வந்து இவங்க வந்து போட்டிகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சர்வதேச அளவில் போறாங்க அப்படின்போது அந்த நேரத்தில் என்னமான சவால்கள் இருந்தது அப்படின்னா, சர்வதேச மோட்டார் ஸ்போர்ட்ஸ் துறை அப்படின்றது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கடுமையான களமாக இருந்தது. அங்க பல நாடுகள் சேர்ந்து அனுபவம் வாய்ந்த ஆண்கள் தான் வந்து ரேஸ்கள்ல இருக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே வந்து அவங்க கூட போட்டி போறதே இவங்களுக்கு சவாலா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மணிக்கு 100 கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல காரை செலுத்தும் போது அது ஒரு பயம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். கண்டிப்பா இது வந்து எனக்கே வந்து 100 கிலோமீட்டர் பைக்ல போறனாவே எனக்கு பயம் அப்படின்றது வரும். இது ஒரு 11 வயசு பொண்ணு பண்றாங்க அப்படின்போது எக்கச்சக்கமான பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பயம்லாம் இருந்திருக்கு. சர்வதேச ரேசிங் டிராக்ல வந்து ஒரு அபாயகரமான விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதிவேகமா வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய அந்த காருகள்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான சவால்கள் 11 வயசுலேயே ஒரு பெண் வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி அத்தனை பயத்தையும் அத்தனை சவால்களையும் கடந்து அவங்களுடைய அதிவேக ஸ்டேரிங் திருப்பங்களால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையை வந்து நிகழ்த்திருக்காங்க. கிரீஸ் நாட்டில் நடைபெற்று இருக்கக்கூடிய சாம்பியன் ஆஃப் தி ஃபியூச்சர் அகாடமி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அதில் கார்டிங் பந்தயத்தில் வந்து எல்லா ஹீட் பந்தயங்களையும் வந்து வென்று இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த போட்டியில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க கடந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடரில் வரலாற்றிலேயே இந்த சாதனை படைச்சிருக்கிறது அப்படின்றது 3வது ரேசராக இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் பெற்றிருக்காங்க. வெற்றிகரமாக இந்த மேடையில் ஏறி நின்று இந்தியாவுடைய தேசிய கீதத்தை ஒலிக்க வைக்கும் போது நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய தருணமாக மாறி இருந்துச்சு. இது பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே நீங்க திருப்பி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில வயது வந்து ஒரு தடை அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய பாதையில எத்தனையோ வேக தடைகள் வந்தாலும் அத்திகா மீர் மாதிரி நீங்களுமே வந்து உங்களுடைய ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சி கூட்டி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தோட எந்த மூலையில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்ற ஒரு கீதம் உங்களுக்கு வந்து பாடப்படும். எந்த மூலையில நீங்க இருந்தாலும் உங்களுடைய சாதனை வெளியில தெரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க முயற்சி அப்படின்றத எடுத்தீங்கன்னா போதும் அப்படின்றத நானும் இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேரிட்டு வாங்க நேர்களை, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவருடைய மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம

குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே போய் குளிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். ஜப்பான் விளையாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து ஒர்க் அவுட் முடிச்ச உடனே ஏன் சில பெண்களுக்கு வந்து நெஞ்சு படபடப்பாகவும் கடுமையான தசை வலியும் வந்து வருது அப்படின்ற ஒரு ஆய்வை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது இதயம் வேகமா வந்து துடிக்க ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். அதை அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு போய் உட்காரவே கூடாது. உடம்ப மெதுவா வந்து சாதாரண நிலைக்கு கொண்டு வரது வந்து கூலிங் டவுன் அப்படின்ற ஒரு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது ஸ்ட்ரெச்சிங் மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 5 நிமிஷம் வந்து கை கால்களை லேசா வந்து நீட்டி ஸ்ட்ரெச்சிங் செய்யும் போது தான் தசைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் வெளியாகி அடுத்த நாள் உடம்பு வலி வராம உங்களுடைய உடலை வந்து பாதுகாத்துக்கும். அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பண்ணாதனால தான் பெண்களுக்கு வந்து படபடுப்பு ஏற்படுறது, தசைப்பிடிப்பு ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்து உடற்பயிற்சி முடிச்ச உடனே வேர்வையோட போய் குளிக்கக்கூடாது. உடம்புல வெப்பநிலை சாதாரண நிலைக்கு வரும்போது தான் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இது வந்து பல பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜிம் முடிச்ச உடனே போய் வந்து குளிச்சிருவாங்க, அது வந்து தவறான விஷயம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் முடிச்ச 1 மணி நேரத்துக்கு அவிச்ச முட்டை சுண்டல் அப்படின்னா முளைக்கட்டி பயிரை வந்து சாப்பிடணும். இது உடற்பயிற்சி நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய உடைந்த தசை நார்களை வந்து புதுப்பிச்சு உங்களோட உடம்புக்கு நல்ல தெம்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெண்கள் நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்க அப்படின்னு போது ஏதோ ஒரு வாரம் செஞ்சுட்டு விடுறது அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்படி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாள் முழுக்க உங்களுக்கு உடல் அப்படின்றது பெயின் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும், ஒவ்வொரு நாளும் இருக்கும். அதனால உடற்பயிற்சி அப்படின்றத கண்டினியூவா வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பல பெண்கள் வந்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனைகளும் உடல் ரீதியா இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, யோகா அப்படின்னா உடற்பயிற்சி நீங்க தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க, வீட்டுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு அந்த 1 மணி நேரம் வந்து ஒரு 1 மணி நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுடைய நாளே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்துகிட்டே இருக்க ஆரம்பிப்பீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கான அந்த 1 மணி நேரம் உங்களுடைய மன நிறைவுக்கா இருக்கட்டும், உங்களை மெருகேற்றுக்கிறதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா. அதனால பெண்கள் நீங்க ஒர்க் அவுட் அப்படின்றத பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டக்குன்னு போய் நீங்க வந்து உட்கார்றது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கணும். அதே மாதிரி ஒர்க் அவுட்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு போது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த வியர்வையெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது. அது கூடவே வந்து இந்த ப்ரோட்டீன்லாம் வந்து எடுத்துக்கோங்க, அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உணவு முறைகளை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. அது கூடவே இந்த உடற்பயிற்சியும் தேவை. ஸோ இது வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் பழகிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசலேசன் நிகழ்ச்சியில் இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் எங்கிருந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்யாக்கா தான். சரண்யாக்கா ஷவாப்பேட்டில் வந்து ஆருத்ரா அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, டைனி ட்ரெஷர் அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து குழந்தைகளுக்காக அவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சரண்யாக்காட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போறோம். சரண்யாக்கா, இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, இப்போ உங்களுடைய ஷாப்ல என்னென்ன வச்சிருக்கீங்க, ரெண்டு மூணு ஷாப் எல்லாம் சொல்லிருந்தீங்க, சோ அந்த ஷாப்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லுங்கக்கா.
6: ஆருத்ரா பொட்டிக் ஃபர்ஸ்ட், ஆருத்ரால பண்றது கிட்ஸ் ட்ரெஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வெறும் காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெயினா பார்க்கறனா இந்த ஓவர் கோட் வித் ஃபிராக் என்கிட்ட ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருந்துச்சு. சோ காட்டன் ஃபிராக்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இந்த தீபாவளி சீசன் வந்தபோது கொஞ்சம் ஒரு டிஷ்யூ மெட்டீரியல் அந்த மாதிரி மாத்தணும். அது கொஞ்சம் எனக்கே தெரியாம ஆர்டர் நல்லா வந்துச்சு. சோ இப்போ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ஸ்க்கு. பிளஸ் இப்போ ஒரு 2 இயர்ஸா பசங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு மாடல் தான், பஞ்சகச்சம் வித் தோத்தி. ஏன்னா நம்ம ரெடிமேட் ஷாப்ல வாங்குற பஞ்சகச்சம் வந்து குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ ஆக்சுவலா அந்த பஞ்சகச்சம் வந்து நியூ பார்ன் பேபிஸ் கூட என் கிட்ட வாங்குறாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராவே வாங்குறாங்க. ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு, இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற ஈவெண்ட்டுக்கு வாங்கினாங்கன்னா காது குத்துற ஈவெண்ட்டுக்கு திரும்ப என் கிட்டயே வந்து வாங்குறாங்க வேற கலர்ல. சோ அந்த அளவுக்கு அவங்க கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பஞ்சகச்சம் தோத்தி பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது தோத்தி மாதிரி ஷர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும், வேஸ்டி ஷர்ட் மாதிரி பண்ற ஐடியால இருக்கும். சோ அடுத்தது டைனி ட்ரெஷர்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப என் ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டு இருக்காரு. அடுத்தது ஆருத்ரா கிரியேட்டிவ்ஸ் சொல்லிட்டு இந்த ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ், குந்தன் பேங்கிள்ஸ் அதெல்லாம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போட்டேன் கொஞ்சம், ஒரு 1 மந்த் போட்டோம். ஆக்சுவலா ஒரு 2 ஆர்டர்ஸும் வந்தது, பட் என்னன்னா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ட்ரெஸ் பண்றதுனால இதுக்கு பண்ண முடியல. இங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூனிட் மாதிரி போட்டு ஆருத்ரா கிட்ஸ்க்கு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். அடுத்தது பொண்ணு வந்து க்ரோச்செட் முடிச்சா இந்த வெக்கேஷன்ல, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. நான் க்ரோச்செட்ல பண்றேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் அடுத்தடுத்து என்னெல்லாம் இதாக இருக்கும், டெய்லரிங் ஸ்கூல் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அகாடமி பண்ணிட்டு முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா, உண்மையாலுமே யார் முடியலையோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும்.
5: சூப்பர்க்கா சூப்பர்க்கா, கண்டிப்பா நீங்க அந்த அகாடமி ஆரம்பிக்கணும், அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நானுமே சோனா எஃப்எம் சார்பாக கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லாதவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையாக்கா, இது ரொம்ப கிரேட்னு சொல்லலாம்க்கா. ஸோ அந்த விஷயத்தை நீங்க எடுத்து அடுத்தடுத்து அகாடமி ரன் பண்ண போறேன், கிளாஸஸ் எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சூப்பர்க்கா. கண்டிப்பா இதெல்லாம் பண்றதுக்கு நாங்களும் சோனா எஃப்எம் சார்பாக இன்னொரு டைம் வந்து வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சரண்யாக்கா வந்து அடுத்தடுத்து சொல்ல போறாங்க, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேரலை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் சரணி அக்கா தான் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சரணி அக்கா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல சவால்களை கடந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்போது கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்கக்கா?
1: எல்லாருமே ஏதாவது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சென்னையில் இருந்த வரைக்கும் பார்த்தபோதே எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு லேடிஸ் இருப்பாங்க. காலையில் ஸ்கூல் டைமிங்கில் ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வந்து விற்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் யாரும் கவனிக்கல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரூட் பால் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் வந்து சுண்டல் வேக வச்சு, ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஒரு நாள் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனா பிசினஸா பண்ற அவங்களால அது பண்ண முடிஞ்சது. சோ அடுத்த நாள் சுண்டல், சாலட், அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே போய் புதுசா ஒன்ன கத்துட்டு வந்துதான் பண்ணணும்னு இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயம் சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதை வச்சே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு பெரிய பிராண்டிங்கோ ஒரு லோகோவோ தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பவுலோ ஏதோ ஒன்னு சேல் பண்றீங்களா, ஒரு 5 பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாவே போதும். அந்த 5 பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம எத்தனை கதையில படிச்சிருக்கோம், ஒரு பையன் ஒரு பென் பாக்ஸை வித்து அடுத்த நாள் அதை வச்சு 2 பென் பாக்ஸ் வச்சு பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி 5 பாக்ஸ் வித்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்க இன்னொன்று பண்ணலாம். ஸோ அப்படி க்ரோ ஆனவே போதும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பிசினஸா பண்ணீங்கனாவே போதும். ஆனா எல்லாருமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஓனா ஏர்ன் பண்ணணும்.
0: கண்டிப்பாக்கா, நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து ஓனா ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னிலிருந்து சொந்தமா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு அதில் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பெண்கள் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி பல பெண்கள் சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்கக்கா, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கிட்ட இருந்தது நான் யூஸ்வலாவே எப்படின்னா என்னோட கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் நிறைய பேசுவேன். இது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து ஒரு சோனால படிச்ச ஸ்டூடெண்ட் தான். நான் 2013 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட், ட்ரிபிள் இ முடிச்சேன். சோனால முடிச்சுட்டு இன்னைக்கு சோனா எஃப்எம்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிங்கும் போது உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
0: தேங்க்யூ, தேங்க்யூக்கா,
1: தேங்க்யூ.
0: ஸோ நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்ரீஹரணியும் வந்து உங்களுக்காக சக்கலக்கு குட்டி தொகுத்து வழங்குறதுக்காக அவங்களும் வந்துட்டாங்க. நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 97.7 ஷக்கலக்க குட்டி.
1: எப்பயுமே இந்த புது புது பென்சில் பாக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே அவங்க அப்பா கூடையாகட்டும் அம்மா கூடையாகட்டும் கடைக்கு போனோம் அப்படின்னா புது பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான். இல்லை அவங்க அம்மா அப்பா கடைக்கு போயிட்டு வந்தாலும் அவனுக்கு புது பென்சில் பாக்ஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அருண் வந்து டெய்லி ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான் ஸ்கூலுக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு எப்படி அருண் நீ மட்டும் பென்சில் பாக்ஸ் டெய்லி புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வர அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அருண் என்ன சொன்னான்னா எனக்கு வந்து பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது அருண் வந்து பென்சில் பாக்ஸை மிஸ் பண்ணிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் வந்து பார்த்தா பென்சில் பாக்ஸ் பேக்கில் இல்லை. அப்போ அம்மா கேட்டாங்க எங்கே அருண் பாக்ஸை காணோம், புது பாக்ஸ் இன்றைக்கி தானே கொடுத்து விட்டேன் அப்படின்னு. அம்மா தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்பாம்மா, ஸ்கூலில் தான் எங்கேயாச்சும் இருக்கும், விடுங்க என்கிட்ட தான் நிறைய பாக்ஸ் இருக்குல்ல, நான் அதிலிருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அம்மா சொன்னாங்க அருண் என்னதான் நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எப்பயுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும், அலட்சியமாக இது இல்லையே பரவாயில்ல இது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து விடக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அருணும் அடுத்த நாள்லேருந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு அதை வந்து வீட்டுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனாவசியமாக எந்த ஒரு பொருளையும் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளக்கூடாது. அது நமக்கு ஏதோ ஒரு டைமில் ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹாய், உங்க நேம்?
2: பிரணவ்.
1: பிரணவ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 6th E.
1: சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.
1: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய இருக்காங்க.
1: யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
2: மிருத்துல் ஆரியன், தேஜஸ் ராகவா, நிஷாந்த், நிறைய பேர் இருக்காங்க.
1: இதெல்லாம் எக்கச்சக்கமா நிறைய பேர் இருக்காங்கன்றீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமா பிரணவ் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான்.

0: காற்று முத்தமிட்டு மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரணவ் தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததா நம்ம பிரணவ் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியம் பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுமே ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதனால இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஏற்படுது இல்லையா. ஸோ இந்த ஒபிசிட்டியை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணுறது மேம்?
3: ஒபிசிட்டிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உள்ள காலங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. சும்மா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கே வயிறு பெருசாக தெரிகிற அளவுக்கு ரொம்ப கண்டிஷன் வந்து சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு நோயினால் ஒபிசிட்டி வரலாம். நம்ம அதை வந்து அந்த நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட், இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் அவங்களுக்கு குண்டாகிறதுக்கான சூழல் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த தைராய்டு மாத்திரை எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் பருமன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா 95% மேலேயே நோய் இல்லாமல் நம்ம சாப்பாட்டு முறையினால தான் உடல் பருமன் அதிகமாகுது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதுல கவனம் வைக்கணும். ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. சுகர் வந்து எவ்வளோ பெரும்பாலும் குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. சுகருங்கிறது வெறும் எம்டி கலோரிஸ் தான். சுகர்லேருந்து நம்மளுக்கு எந்த சத்துமே கிடைக்க போகிறதில்ல. நம்ம சும்மா டேஸ்ட்டுக்காக தான் சுகர் சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த இனிப்பை வந்து நம்ம காய்கள் மூலமாக இல்லை பழங்கள் மூலமாக சேர்த்துக்கலாம். பிளெயின் சுகராக சாப்பிட்றது நம்மளுடைய வெயிட்டை அதிகமாக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம கான்ஷியஸாக வந்து குறைச்சிக்கணும். அது என்டையர் ஃபேமிலியுமே ஃபாலோ பண்ணணும். குண்டா இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட மட்டும் சொன்னால் கஷ்டம். குடும்பமே சேர்ந்து செய்யணும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே அந்த இடத்துல கேட்க மாட்டோம். எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணால் அது நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கேட்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க நேயர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்ப வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787070 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரணவ் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரணவ் கூட பேசிடலாமா? பிரணவ், நீங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா இந்த கிளாஸ் டைம்ல லெசன் நடத்தும் போதெல்லாம்?
7: இல்ல, பிரேக் அப்ப தான் விளையாடுவோம்.
6: சார், ஜென்யூனான ஆளா இருக்கீங்களே. சரி, அப்ப இந்த கிளாஸ் டைம்ல லெசன் நடத்தும் போதெல்லாம்
7: பேசிட்டு டிராயிங் பண்ணுவேன் அந்த மாதிரி.
6: ஓகே ஓகே, அப்ப இந்த பேசிட்டே இருந்து மிஸ் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கினது கிடையாதா?
7: இல்ல.
6: நிஜமா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், கிடையாதான்னு. இல்லவே இல்லைன்றீங்க. நிஜமாவா?
7: நிஜமா.
6: வா, வெரி குட். ரொம்ப ரொம்ப குட் பாயா இருக்கீங்களே. சரி, நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா? எந்தெந்த கிளாஸ்ல போறீங்க?
7: யோகா கிளாஸும் டியூஷனும்.
6: சூப்பர். எந்த யோகா கிளாஸ் போறீங்க?
7: சிவகுரு யோகாசன சாலை. நிறைய ஆசனம், அட்வான்ஸ் ஆசனம், பேசிக் ஆசனம், எல்லா ஆசனம் கத்து.
6: எல்லா ஆசனமும் தெரியுமா? சூப்பர். சரி, எனக்காக ஒரு 5-6 ஆசன நேம் எல்லாம் சொல்றீங்களா?
7: சிலம்ப சிரசாசனம், சிரசாசனம், உதித பத்மாசனம், சிலம்ப பத்மாசனம்.
6: ஓகே, நீங்க சொல்றது கேட்கும் போதே எனக்கு வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டடா இருக்கு. சரி, யோகா செய்யறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
7: பிளட் வந்து பாடி பார்ட்ஸ்ல எல்லாருக்கும் பம்ப் பண்ணும். நம்மளுக்கு மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ்ஷாக யோசிக்க முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
6: கண்டிப்பா, யோகா செய்யறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல?
7: ஆமா.
6: சரி, உங்களுக்கு யார் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க?
7: மாஸ்டர் பேரு முரளி மாஸ்டர்.
6: ஓகே ஓகே. சரி, இந்த நேரத்துல மாஸ்டருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் மூலமா என்ன சொல்லுவீங்க?
7: தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்லுவேன், ஏன்னா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க.
6: வெரி குட். மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டீங்க. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: ஹிந்தி.
6: ஹிந்தி ஏன்?
7: ஏன்னா ஹிந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து.
6: ஓகே ஓகே. சரி, நீங்க ஹிந்தி சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லியும் நான் உங்ககிட்ட இப்ப டேபிள்ஸ் தான் கேட்க போறேன். ஓகேவா? ஓகே, எனக்காக ஒரு டேபிள் சொல்றீங்களா?
7: என்ன டேபிள் சார்?
6: என்ன டேபிள்? 6 டேபிள் சொல்றீங்களா?
7: 1 6 6 2 6 12 3 6 18 4 6

0: 24 5 6 34 6 6 36 7 6 42 8 6 48 9 6 50 54 10 6 60.
1: வெரி குட், ரொம்பவே அழகாக கேட்ட உடனே சொல்லிட்டீங்க பிரணவ். அண்ட் இன்னைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரணவ் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு மொறுமொறுப்பான கன்சிஸ்டன்சிக்கு

வரைக்கும் அதை வதக்கிட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து கேரட்டை நல்லா வேக விட்டுறணும். இப்போ கேரட் வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் நம்ம என்ன பண்ணலான்னா, கேரட்டை தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து பாலை வந்து இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த கேரட் மேலே மிதக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும்னா இந்த டெக்னிக்கு, இல்லைனா இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா போதும், கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து ஏலக்காய் தூளை அது கூட சேர்த்துட்டு வெள்ளத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருணும். சூப்பரான பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து அதை அப்படியே இந்த பாயாசத்தில் கொட்டிட்டோன்னா சூப்பரான இந்த கேரட் பாயாசம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எப்பயும் பாயாசம் குடிக்கிறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எப்பயும் பாயாசத்தில் இந்த சேமியாக தான் மிதக்கும். ஆனால் நம்ம கேரட் பாயாசத்தில் கேரட் வந்து அப்படியே தூள் தூளாக மிதக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் குடிக்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா, இந்த டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும், அப்போ வந்து இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் அதோட இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: ஏத்துப்பாங்க. அதாவது நம்ம நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது, நமக்கு பொறுத்தவரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆதார் இருக்குது, ஜாதி சான்றிதழ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வருமானம், பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி நிறைய நம்ம சர்டிஃபிகேட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக சின்ன ஒரு கிளாஸ் ஆகும், என்டர் ஆகும் போது இத்தனை சர்டிஃபிகேட்டையும் கேட்குறோம். ஃபஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, ஜாதி சான்றிதழ் இருக்குதா, ரேஷன் கார்டு இருக்குதா, ஆதார் கார்டு இருக்கா, சரிங்களா, அந்த மாதிரி பேங்க்கு இது என்னது பாஸ்புக் இருக்கா, அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன, இந்த மாதிரி நிறைய அப்பாவுடைய வருமான சான்றிதழ் இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்க வாங்கி தர்றது, பர்த் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் தர்றது, ஆதார் வேறு இது பண்ணுறோம், அடுத்தது பாஸ்புக்கு அம்மா அப்பா பார்த்து ஓப்பன் பண்ணி தராங்க. இப்போ இது எல்லாமே மற்றவங்க போட்டு போட்டு தான் நமக்கு வாங்கி தராங்க. பட் த திங் இஸ் மார்க்ஷீட், அது நம்ம நமக்காக வாங்கிக்கிற சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு நீ மெரிட்டாக வாங்கு அப்படிங்கிற எண்ணத்தை மைண்டில் ஏற்று, ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட்டு தான் நீ வாங்குற, அதை நீ ஒன்றை குவாலிஃபை பண்ணி காட்டுற. இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட், நீ எங்கே போனாலும் அது மெரிட்டாக இருக்கும். அப்புறம் நீ வருஷம் முழுசாக படிக்கிறனாலும் இந்த ஒரு 10 நாள், இந்த ஒரு மாதம் டைட்டாக உட்காந்து படி, ஒன்றை நீயே பண்ணு, அப்போ லைஃப் லாங் நீ வந்து உன் மார்க்கு கம்மி. அந்த மாதிரி மைண்டை பிள்ளைகளை பாசிட்டிவாக மைண்டை மாற்றணும், ரைட்டுங்களா? ஸோ இட் இஸ் அ சர்டிஃபிகேட் கிவன் ஃபார் யூ பை யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஏற்படுத்தி அவங்களுக்கு படிப்பில் ஒரு கவனத்தை ஏற்படுத்தி படிக்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம பிரணவ் கூட பேசிடலாம். பிரணவ், உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
5: அஸ்வின் பஹார் மேம், இல்லைன்னா சி மீன் மேம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பிடிக்கும்.
4: ஓ, ஏன்?
5: ஏன்னா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க.
4: ஓகே ஓகே, சரி ஓகே சார். அப்போ வீட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
5: எல்லாரையும் பிடிக்கும்.
4: எல்லாரையுமே பிடிக்கும்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்களே. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
5: எல்லோ இல்லைனா பர்பிள்.
4: சூப்பர், எனக்குமே ஃபேவரட் கலர் எல்லோ தான். சரி, நான் எல்லோ கலரில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், நீங்கள் வச்சுருக்கீங்களா?
5: கிடைக்காது என் சைஸ்.
4: கரெக்டு தான், இதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
4: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நான்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையோட அழக ரசிக்கவும் குளிர்ந்த காற்றை சுவாசிக்கவும் மலை பயணத்தை விரும்புறவங்களுக்கு ஒரு அருமையான மலைப்பகுதி தாங்க கேரள மாநிலம் மலப்புறம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகிய சுற்றுலா தலமான கொடிக்குத்தி மலை. இந்த கொடிக்குத்தி மலையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 522 மீட்டர், அதாவது 1713 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. பசுமை நிறைந்த இயற்கை, அமைதியான சூழல் கண்கவர் காட்சிகளுக்கு பெயர் பெற்றதாக இருக்கு. இதோட குளிர்ச்சியான காலநிலைனாலையும் இயற்கை எழில்னாலையும் மலப்புறத்தின் உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுதுங்க. இந்த மலைக்கு கொடிக்குத்தி மலை அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நில அளவீட்டு பணிக்காக வந்த அதிகாரிகள் இந்த மலையோட உச்சியில் தங்களோட கொடியை ஏற்றி வச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த இடம் கொடிக்குத்தி மலை அப்படின்ற பேரால் அழைக்கப்பட தொடங்கினதாங்க. இந்த மலைப்பகுதியோட உயரமான பகுதி அம்மினிக்கடன் மலை தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட அழக ஒத்த இயற்கை அமைப்பை கொண்ட இந்த இடம் மலையேற்றம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு சிறந்த அனுபவத்தை கொடுக்குது. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த பாதைகளாக இருந்தாலும் உச்சியை அடைஞ்ச உடனே கிடைக்கக்கூடிய அந்த காட்சி சிரமத்தை மறக்க செஞ்சிடும். சுற்றுலா பயணிகளோட வசதிக்காக மலையோட உச்சியில் ஒரு காட்சி கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து பார்க்குறப்போ பசுமை போர்த்திய மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் தொலைதூர கிராமங்களோட அழகான காட்சிகள் நம்மளோட மனசை கொள்ளையடிச்சிடுங்க. கொடிக்குத்தி மலைக்கு செல்லக்கூடிய சிறந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செப்டம்பர்லேருந்து மே மாதம் வரைக்கும். இந்த காலகட்டத்தில் வானிலை ரொம்பவுமே இதமாக இருக்குங்க. குடும்பத்தினரோட, நண்பர்களோட, அப்படி இல்லைன்னா இயற்கையை நேசிக்கக்கூடிய பயணிகளோட அமைதியான ஒரு நாள் சுற்றுலாவுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். ஆனால் இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அழகை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் குப்பைகளை உரிய இடத்துல போட்டுட்டு மரங்களையும் விலங்குகளையும் தொந்தரவு செய்யாமல் பொறுப்போட பயணம் செய்யலாம். இயற்கை நம்மளை மகிழ்விக்குது, அதே இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள்

0: லக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றின்

0: தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. சோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரிலேயே நம்ம ஏற்காடு குண்டூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அப்போ மனோஜ் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருந்தேங்க. அப்போ வந்துட்டு குண்டூர் கிராமத்தில் இன்னும் கலாச்சாரம் மாறுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னாருங்க. வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: என் பேர் மனோஜ், ஏற்காடு குண்டூர் தான். எங்கள் ஊர் திருவிழாவில் இன்னும் பாரம்பரியமாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி நீங்கள் முற்காலத்தில் எப்படி பார்த்தீங்களோ அப்படியே தான் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ள பழங்காலத்து மூலம் மண் குத்தி ஒரு நேம் இருக்குது, மண் குத்தி கல். அது அங்கே இருக்குது, அது இன்னும் பழமையாக
5: இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க கலாச்சார முறை இன்னும் அதே முறையிலே இருக்குன்னு. என்ன மாதிரி
4: அது ஒன்றுமே அந்த மாட்டு அந்த இப்போ வந்து வாசலுக்கு சாணி போட்டால் நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல. இப்போ வெளியே வெளியெல்லாம் மாட்டுக்கு சாணி போட்டு போகிறாங்க, ஆனால் இங்கே ஒன்றும் சாணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பயோ ஏதோ சொல்லுவாங்க அது. ஓகே, நன்றி ப்ரோ.
3: ரொம்ப அருமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களை உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வீட்டு வாசலில் வந்து சாணி எடுத்து அதை வந்து கரைச்சி தெளிச்சு விடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு கிருமி நாசினின்னே சொல்லாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசப்படியில் வந்துட்டு மஞ்சள் தடவுவாங்க. அந்த மஞ்சள் தடவுறதும் வந்துட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது எந்த கிருமிகளும் உள்ளே வந்துடக்கூடாது, அதை தாண்டி தான் நம்ம வரணும் அப்படின்றதுக்காக அது வந்துட்டு பூசுகிறாங்க. அதுவுமே ஒரு கிருமி நாசினி தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒரு அறிவியல் ரகசியம் இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இதே மாதிரி பேசணும், இதே மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துக்கு நான் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். அதே சமயத்தில் நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே நம்மளுடைய சோனா எஃப்எம் எண்ணுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. தொடர்ந்து தினமுமே நம்ம ஏற்காடு மக்களோட கலை கலாச்சாரத்தை பத்தி இந்த பகுதியில தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில ஏற்காட்டுல முக்கியமா இருக்கக்கூடிய கலை அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலயுமே தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் இருக்காங்கங்க. அதுல ஆனைக்காடு கிராமத்துல நடந்த பக்த மார்கண்டேய சிவபூஜை அப்படின்ற தெருக்கூத்து நாடகத்தோட சிறப்பு பதிவை தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோங்க. எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட இந்த நாடகத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. ஒரு தெருக்கூத்து அப்படின்றது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்ல, அது நம்ம பண்பாட்டோட பிரதிபலிப்பு, நம்ம முன்னோர்களோட சிந்தனைகளோட வெளிப்பாடும் கூட. பக்தியின் மகத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு உயிரோட்டமான கலை வடிவம்னு கூட சொல்லலாம். அந்த கலை வடிவத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.
7: இந்த வேலை வர வேண்டாம்.

0: ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்க. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு உலகத்தோட தொன்மையான மனித வரலாற்றை சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களோட பங்களிப்பை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் குயின்ஸ்லாந்தோட அதர்டன் பீடபூமி மலைக்காடுகளில் வாழ்ந்த மபாபரம் மக்கள். இவங்களை பற்றி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. மபாபரம் மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதர்டன் பீடபூமி மலைக்காடுகளில் வாழ்ந்த பழங்குடியினர்கள். செழிப்பான காடுகள், நீர்நிலைகள் மற்றும் மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழலில் அவங்க பல தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த மக்களை உலகளவில் பிரபலமாக்குனது அவங்களோட மபாபரம் மொழி தாங்க. ஒரு காலத்தில் இந்த மொழி மற்ற ஆஸ்திரேலிய பழங்குடி மொழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் நினைச்சாங்க. குறிப்பாக நாய் அப்படின்றதுக்கான அவங்க பயன்படுத்திய சொல் டாக் அப்படின்ற சொல் ஆங்கில சொல்ல மாதிரியே இருந்ததுனால பலரையுமே ஆச்சரியப்படுத்தினதுங்க. ஆனால் அதுக்கப்புறமா மொழியியல் ஆய்வாளர்கள் ராபர்ட் எம்டபிள்யூ டிக்சன் இது ஆங்கிலத்திலிருந்து வந்த சொல் இல்லை அப்படின்றத நிரூபித்தாங்க. மபாபரம் மொழியில் ஏற்பட்ட ஒலி மாற்றங்களோட காரணமாக அந்த சொல் அப்படி அமைஞ்சது அப்படின்றத அவர் விளக்கம் அளித்தார். இது மூலமாக மபாபரம் மொழி ஒரு தனித்துவமான ஆஸ்திரேலிய பழங்குடி மொழி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டதுங்க. மபாபரம் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 2600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. அவங்க மலைக்காடுகளை ரொம்பவுமே மதித்து அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களோட இணைஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் அந்த பகுதியில் கனிம வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதிகரித்தது. சுரங்கத் தொழில்கள் வளர்ந்ததுனால மலைக்காடுகள் அழிக்கப்பட்டது. இதன் விளைவாக மபாபரம் மக்களோட பாரம்பரிய வாழ்க்கை பெருசாக பாதிப்படைஞ்சதுங்க. மபாபரம் மொழி இன்னைக்கு அன்றாட பயன்பாட்டில் இல்லை அப்படின்னாலும் மபாபரம் மக்கள்

இன்னும் தங்களோட கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்துட்டு தாங்க வாழ்ந்து வராங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787 7107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட, அப்படி இல்லைன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு ரிவர் டர்ன், அதாவது ஆற்று டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பறவையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆறுகளுக்கு மேலே அழகாக பறந்து தண்ணீரில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பறவை தாங்க இந்த ஆற்று டர்ன். இந்த பறவை இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் அதிக அளவு இருக்குது. மற்ற டர்ன் பறவைகளை போல கடற்கரையில் இல்லாமல் பெரும்பாலும் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் நன்னீர் நீர்நிலைகளில் தாங்க இந்த பறவை வாழுது. அதனால தான் இதுக்கு ஆற்று டர்ன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இந்த பறவை சுமார் 38-46 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. நீண்ட கூர்மையான இறகுகள், இரண்டா பிரிந்த வால், கோடை காலத்தில் கருப்பு நிற தலை, பிரகாசமான மஞ்சள் அலகு மற்றும் சிவப்பு நிற கால்கள் எல்லாமே இதோட முக்கிய அடையாளங்கள். வானத்தில் மிகவும் நேர்த்தியாக பறக்கக்கூடிய இந்த பறவை திடீர்னு தண்ணீரில் பாஞ்சு மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொண்டது. நேர்களே, ரிவர் டர்ன் ஒரு சிறந்த மீன் வேட்டைக்காரன். சின்ன மீன்கள், இறால் மாதிரியான நீர்வாழ் உயிரினங்கள், தலைபிரட்டைகள் மற்றும் நீர்வாழ் பூச்சிகள், இது எல்லாத்தையுமே உணவாக சாப்பிடக்கூடியவன். நீரில் அதுக்கு மேலே சுற்றி சுற்றி பறந்து சரியான தருணத்தில் வேகமாக கீழே பாஞ்சு இறைய பிடிக்கக்கூடிய காட்சி இயற்கையோட அற்புதமான நிகழ்வுகளில் ஒன்றா இருக்குங்க. இனப்பெருக்க காலம் பொதுவாகவே மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் நீடிக்கும். ஆறுகளில் இருக்கக்கூடிய மணல் திட்டுக்கள், அப்படி இல்லைன்னா கற்கள் நிறைந்த பகுதிகளில் தரையிலேயோ சின்ன பள்ளம் தோண்டி கூடு அமைக்குது. பெண் பறவை பொதுவாக 3 முட்டைகள் இடுது. அந்த முட்டைகளோட நிறம் மணலோட நிறத்தோட கலந்திருக்கிறதுனால எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்குது. ஆனால் நேயர்களே, இந்த ஆழமான பறவை இன்னும் பல சவால்களை எதிர்கொண்டுட்டு தாங்க வருது. ஆறுகளில் மணல் அள்ளுறது, அது மட்டும் இல்லாமல் நீர் மாசுபாடு, அணை கட்டப்படுறது, மனிதர்களோட அதிகப்படியான தலையீடு, இதனாலெல்லாம் இதோட இனப்பெருக்க இடங்கள் குறைஞ்சிட்டு வருது. அதனால சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் IUCN பட்டியலில் இந்த பறவையை பாதிக்கக்கூடிய இனம் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டுருக்குங்க. நேர்களே, ஆறுகளை பாதுகாக்கிறது அப்படின்றது மனிதர்களுக்காக மட்டுமில்ல, ஆற்று டர்ன் மாதிரியான அரிய உயிரினங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவுமே அவசியங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கலாம், பறவைகளையும் பாதுகாக்கலாம், இயற்கையை நேசிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோன எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி ரிஷிகேஷவன் சேலத்தை சேர்ந்தவர், அவரோட ஒரு வாழ்க்கை நினைவுகளை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ரிஷிகேஷவன் அவரோட நேட்டிவ் சேலம் தாங்க. சேலத்தில் அவர் வந்து மேட்டூரில் வசிக்கிறாரு, அங்கே வந்து ஒரு கிராமம். ஆனால் இறுதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட்டூரில் அவர் வந்து இல்லைங்க. அதாவது அவரோட வாழ்க்கையில் இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும், அவர் பிறந்ததுலேருந்து அவரோட 40வது வயசு வரைக்கும் அவர் வந்து மேட்டூரில் வந்து இல்லைங்க. ஒரு ரொம்ப இளம் வயதிலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலியோடு வேறு ஒரு ஊருக்கு வந்து போகிறாங்க. என்ன ஊர் அப்படின்னா சென்னைங்க. சென்னையில் ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு வந்து அமைஞ்சதுங்க. அதாவது அவங்களுடைய ஃபேமிலி, ரிஷிகேஷவன் அவருக்கு ஒரு தங்கைங்க. சென்னையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு கடையும் வச்சுருக்கிறாங்க சென்னையில். அது இல்லாமல் ஆரம்பத்தில் சென்னைக்கு போன புதுசில் ஒரு நிறுவனத்தில், ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க அவங்களுடைய அப்பா. எப்போ அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு 6 வயது இருக்கும் போதே சென்னைக்கு வந்து குடிபெயர்றாங்க. அங்கே போயிட்டு அங்கேயே வந்து ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறாங்க ஃபேமிலியோடு. அதற்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிறாங்க, சொந்தமாக நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுது. சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்குங்க. ஆனால் அவங்களுடைய நேட்டிவ் சேலம் மேட்டூர் தாங்க. ரிஷிகேஷவன் அவரோட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட நினைவுகள், அந்த நினைவுகள்னால் அவர் மனசில் ஏற்பட்ட மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே உங்கள் கூட இன்றைக்கி நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. நம்ம நிலைய எண் 9787070178. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: ரிஷிகேசவன் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. அவரோட இளமை காலத்தில் கொஞ்ச காலம் பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் அவர் வந்திருக்கிறார், அதான் அவருடைய நேட்டிவ். அப்போ அந்த சேலத்தில் இருக்கும்போது இருந்த நினைவுகள் கொஞ்சம் அவர் மனசில் எப்பயுமே இருந்ததுங்க. அந்த சேலம், அந்த மேட்டூர் அவர் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு நினைவுகளை கொண்டிருக்குங்க. அதாவது ஏன் அப்படின்னா, அவங்க தாத்தா பாட்டியோட அந்த வீட்டில் வந்து வாழ்ந்தார். அப்போ அவங்க காட்டின அந்த பாசம், அந்த அன்பு, அவருக்கு வந்து ஏகப்பட்ட நினைவுகள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவோட பணி காரணமாக வந்து, சரி அங்கே வந்து குடும்ப சூழ்நிலை, அவங்க அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை, அப்போ சென்னைக்கு வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தான் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கேயே அந்த வேலை செட் ஆனதுக்கப்புறம் இங்கேயே வாடகைக்கு எடுத்துகிட்டு இங்கேயே வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பயும் அவங்க நினச்சது என்னென்னா, ஒரு 2-3 மாதம் இருக்கலாம், இல்லை ஒரு 2 வருஷம் பக்கமாக வந்து இருக்கலாம், அங்கே நிலைமை சரிமை ஆகிட்டதும், சேலத்தில் ஏதாவது வேலை கிடச்சிதா, யாராவது கூப்பிட்டாங்களா, நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு போகிறாங்க ஃபேமிலியோட. யாரா யாரா அப்படின்னா, இவர், இவங்களுடைய அம்மா, அதுக்கப்புறம் இவங்களுடைய பாப்பா, அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்பா அப்படின்னு ரிஷிகேஷனோட ஃபேமிலி வந்து சென்னையை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்போ சென்னைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாத்தா ஆயாவோட பாசத்துக்கு வந்து ரொம்ப ஏங்கி இருக்கிறாருங்க ரிஷிகேஷன். அது வந்து ஒரு நினைவுகளாகவே இருந்தது, அப்பப்போ வர மாதிரி இல்லைங்க. ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் பண்ணோம் இல்லைங்களா, அதாவது ஒரு 1/2 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி வர மாதிரி, ஒரு மணி நேரத்தில் வர மாதிரி இல்லை, ஒரு நாளே கூட தேவைப்படும், ஒரு 7 மணி நேரம் வந்தால் அடுத்த நாள் வந்து உடனே கிளம்ப முடியாது, உடம்புலாம் டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க்கு இருந்ததுனால, லீவ்லாம் கிடைக்காதனால அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வரவே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து, ஒரு 4 மாதம் அப்புறம் தான் வராங்க. அப்படி வந்தப்போ அந்த அவர் விளையாண்ட அந்த இடம், அவர் தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு நினைவுகள், அதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த சின்ன வயசு தான், ரொம்ப சின்ன வயசு தான், இருந்தாலும் அதற்காக வந்து அவர் இயங்கி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாருங்க. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் மறக்காத நினைவுகளாக இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பட்டுருந்தேன், ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவருடைய மியூசிக் கேட்டுப்பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.

0: நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருத்தரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். அவரோட பேர் ரிஷி கேசவன். ரொம்ப இளம் வயதிலே, அதாவது ரொம்ப இளம் வயதிலே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோட சென்னைக்கு வந்து போகிறாருங்க. அங்கே போயிட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெண்டல் ஹவுஸில் தான் வந்து தங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா தங்கச்சி, அதுக்கப்புறம் இவர், இப்படி அவங்களுடைய அந்த ஃபேமிலி வந்து இருந்ததுங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு கடை, அந்த கடையில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால திரும்ப ஊருக்கு கூட வர முடியலைங்க. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமா அவரோட சொந்த ஊருக்கு சேலம் அங்கே வந்து வராங்க. அப்போ அவன் வந்ததுமே ரிஷிகேஷவனுக்கு அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்ததும் அவ்வளோ ஒரு பாசமாக ஆசையாக இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள் தான் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது, உடனே வந்து கிளம்பணும். இப்படி ஒரு சில வருடங்கள் அவங்க தாத்தா பாட்டி கூட ஒரு பாசத்தோடு இருந்த அந்த வீட்டை விட்டு திடீர்னு வந்து சென்னைக்கு வந்து போகிறாங்க. அதே நேரத்தில் திரும்ப வந்து ஒரு 3 நாட்களில், அதுவும் அந்த 3 நாட்களும் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்த ஒரு சூழ்நிலை, திரும்ப கிளம்பிடுறாங்க. ஆனால் திரும்பவும் வந்து ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ வரலைங்க. திரும்ப அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகுது. இதுக்கு நடுவில் ஒரு முறை அவங்க தாத்தா பாட்டியே வந்து சென்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ கூட அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டார், ஸ்கூல்லேயும் போயிட்டு பார்த்துருக்குறாங்க, ஸ்கூலில் போயிட்டு தான் பார்த்துருக்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த நேட்டிவையும் அவங்களுடைய தாத்தா பாட்டி பாசத்தையும், சுற்றி இருந்த உறவினர்கள் பாசத்தையும், கூட விளையாண்ட நண்பர்களுடைய பாசத்தையும் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாருங்க ரிஷி கேசவன். அப்புறம் அப்படியே காலங்கள் போக போக அதெல்லாம் மறந்துட்டு சென்னை வாழ்க்கைக்கு அவரை வந்து மாற்றி அமைச்சிக்கிறார். அப்புறம் ஸ்கூலு விட்டால் வீடு, அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தொடர்ந்து ரிஷிகேசவன் அவருடைய ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருங்க, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ரிஷிகேசவன் அவருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். சென்னை வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பழக்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் அந்த கவலையெல்லாம் நினச்சி அவர் வந்து ரொம்ப வருந்தலை. ஆனால் அந்த நினைவுகள் அவருக்குள்ளார இருந்து ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்க. அப்போ அதெல்லாம் கடந்து வராரு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல், வீடு இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் அப்படியே வந்து கொஞ்சம் மாறிடுது. தங்கச்சி, அந்த ஒரு பாசம், அந்த தங்கச்சி மேலே ரொம்ப ஒரு பாசமாக இருந்தார். ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஒட்டுக்க தான் போவாங்க. அப்போ தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு தேவைப்படுதெல்லாம் வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசத்தோடு இருந்திருக்காருங்க. அவர் அப்படியே காலங்கள் அப்படியே போகுதுங்க. ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து வராங்க ஸ்கூல் லீவில். சரி, ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அட்டன் பண்ணதுனால அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ரிஷிகேசவன் அவங்களுடைய அப்பா, இவங்க ரெண்டு பேர்த்தையும், அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா, எல்லாருமே ஒட்டுக்காக வராங்க ட்ரெயினில். அப்படி ட்ரெயினில் வரும்போது அந் தன்னோட ஊரை பற்றியும் தாத்தா பாட்டி கூட இருக்க போகிறோம், ஒரு 5-6 நாள் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் அவர் வந்து வராருங்க. அப்படி வர டைமில் முழுவதுமாக ஒரு நல்ல சந்தோஷம். ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாட்கள் தாத்தா பாட்டியோடு அவங்க வந்து இருந்தாலும், ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும், அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சண்டை வந்துடுதுங்க. அந்த சண்டையினால் உடனே கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்கள் அவங்க வந்து தன்னோட நேட்டிவுக்கு வந்து வரவே இல்லைங்க, அந்த சண்டை அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ அதனால் முழுவதுமாக அவரோட அந்த சொந்த ஊரையே, சொந்த ஊர் பற்ற நினைவுகளே மறக்கிறார். அதே மாதிரி அவங்க தாத்தா பாட்டி மேலே அவருக்குமே வந்து ஒரு கோபம், ஏன்னா அப்பா கூட சண்டைக்கு வந்ததுனால கொஞ்சம் ஒரு கோபம் வந்தது அவருக்கு. ஆனாலும் அப்பப்போ ஃபோன்லாம் பண்ணி இவர்கிட்ட பேச நினச்சாலும் அவர் வந்து பேச மறுத்துருக்காரு. அப்புறம் அப்படியே காலங்கள் போகுது. அப்படியே அவர் வந்து சென்னை வாழ்க்கைக்கே தன்னோட பழக்கத்தை கொண்டு வராருங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் ஒரு மறக்காத நினைவுகளாக இருக்கிற நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. ரிஷி கேசவன் சென்னை வாழ்க்கைக்கு அப்படியே வந்து பழக்கப்படுறாருங்க. அப்படியே ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு வந்து போகுது. அவரோட சொந்த ஊரே மறக்கிறார். அவருடைய ஊரே சென்னையாக மாறுதுங்க. அப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சென்னையிலே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் போகிறாரு. அப்போ அவருடைய அப்பாவோட பிஸ்னஸும் ரொம்ப நல்லா போயிட்டுருந்துச்சு. சொந்தமாக வந்து வீடு வாங்குறாங்க. சொந்தமாக வந்து ஒரு என்ன ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வந்து ஒரு கடையாக வந்து மாற்றுறாங்க. இவங்களாம் சொந்தமாக அது பண்ணுறாங்க. இப்படி இருக்கும் போது சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. அதே மாதிரி அவருடைய காலேஜ் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு வந்து போகும்போது நேட்டிவ்க்கு வந்து வரும்போது அந்த ட்ரெயினில் சின்ன வயசில் இருந்த ஞாபகங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு சோக பாட்டு கேட்டுக்கிட்டு திரும்ப ஊருக்கு வந்து வரும்போதும் அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்த்துக்கிட்டே வராரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த நினைவுகள் அப்படின்றது மட்டும் இருக்குங்க. என்ன தான் வந்து சொந்த ஊர் விட்டு போனாலும் அந்த வீட்டில் இருந்த நினைவுகள், விளையாண்ட நினைவுகள், பக்கத்தில் இருந்த நண்பர்கள், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியோட விளையாண்ட ஒரு நினைவுகள், குறிப்பாக அவங்க தாத்தா பாட்டி கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரங்கள், ஏன்னா ஓரளவுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து சென்னைக்கு வந்து போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 டைம் வந்து வராங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பாசம், ஏன்னா சென்னையில் வந்து வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு அதெல்லாம் இருந்தால் கூட சுற்றிலும் நெருங்கிய நண்பர்கள், நண்பர்கள்லாம் வந்து இருந்தால் கூட உறவினர்கள் அப்படின்னு யாருமே இல்லைங்க. ரொம்ப பாசமாக ஒரு அன்பை பொழிகிற மாதிரி உறவுகள்லாம் வந்து இல்லை. அதாவது தாத்தா பாட்டிங்கள்லாம் வந்து கொஞ்சுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சற மாதிரி உறவுகள்லாம் வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால் அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ட்ரெயினில் வரும்போது அந்த பழைய நினைவுகள், அவங்க கூட இருந்த ஒரு காலகட்டம் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்திருக்காருங்க. இவருடைய கதை நிறைய பேருக்கு வந்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் ஒரு அழகான கதையோட அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.